நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 26 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி இன்று வியாழக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49:54 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளன் ஆகும் மற்றும் பெயர்த்தது. அதிகாரம் தீவினை அச்சம் குரல் எண் 205. விளக்கம்: யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களை செய்யக்கூடாது, செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான்.

0: ஊரையும் சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
7: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
8: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
7: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
9: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே.
8: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல்.

0: வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: இதனால FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
3: சொல்லு, நீதான் தைரியமா சொல்லு.
2: உங்க போன்ல தேவையில்லாதவர லிங்க தொடவே தொடாதீங்க.
4: தொட்டா
2: தூக்கிடுவாங்க.
4: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது OTP கேட்டா
2: சொல்லவே சொல்லாதீங்க.
4: சொன்னா
2: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
4: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
2: FM ரெயின்போ புதுவை 102.8.
5: மன்னா, மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
6: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
5: என்ன, இனிவரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
6: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
5: என்ன வழி?
6: இத கேளுங்க மன்னா.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
8: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
6: ஆமா மன்னா, ஆமா.
9: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
7: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
10: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
7: கண்டிப்பா தேவையில்லை.
10: என்றும் அக்கறையுடன்
7: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியோ சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உடலுக்கான செய்திகள். இதில் பாலக்கீரை சாகுபடிகள் முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாலியின் சூழல் அறிவோம். பல்லுயிர் தொடர்பான உலகளாவிய முயற்சிகள் வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமீத் அவர்கள்.

7/2 புதுவை புதுமை கவிதை சோலை எழுதி வழங்குபவர் தேன் அமுதன் என்கிற ஆர் சடையப்பிள்ளை அவர்கள். 7/25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ பொடுகு முதல் சோரியாசிஸ் வரை தலையில் வரும் பிரச்சனைகள் எப்படி அடையாளம் காண்பது விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதய் சங்கர் அவர்கள். 7:30 திருச்சி மங்களன் மங்கள் மதுரை குமார் மெஸ் சைபால் மற்றும் நாச்சியாஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சந்திரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீர்

0: விளையாட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ராஜேஷ் ராஜா ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி நிலையம். எட்டு இரண்டு முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம புதுவை நேரில் இணைகிறார் ஆஜே சோனியா. 8:55 சைபாலி என்று தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் நேரம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதி திரைத்துறையில் பெண்கள். வழங்கிறார் ஆஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர். முதியோர்களுக்கு ஏற்படும் இடுப்பு எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் பராமரிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி எலும்பியல் மற்றும் முதியோர் மறுவாழ்வு அறுவை சிகிச்சை பிரிவின் ஆலோசகர் பேராசிரியர் டாக்டர் ஜி சந்தோஷ் குமார் அவர்கள். 3:00 முதல் 3:30 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. 3:30 முதல் 4:00 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. நான்கு மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர் டெல்லி ஏஞ்சல். ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:00 முதல் 8:30 வரை ஜப்பானில் நடைபெறும் 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு சேர் ஃபார் பாரத் என்ற தலைப்பின் சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 8:30 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுச்சேரி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமம்பாக்கம் பாண்டிச்சேரி.

1215 கிலோஹெர்ட்ஸின் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ராஜேஷ், ரமேஷ் ராஜா ஆகியோர். படைப்பு மதுரை வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். எட்டு மணி முதல் 8:15 வரை செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு திருச்சி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை லால்குடி GJR கிருஷ்ணன் மற்றும் லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் பாட்டு. திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 10:30 நேர்களே, புதுடெல்லி யாஷ் பூமிய இந்திய செமிகான் மிஷன் சார்பில் நடைபெறும் செமிகான் இந்தியா 2020

26 தொடக்க விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றும் உரையினை நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பதினொன்று 2 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி தலைப்பு நெறிப்படுத்துவர். 12 மணி முதல் 12:30 வரை வளமான பாரதம், பிரதான் மந்திரி மதசிய சம்பாத யோஜனா, பிரதான பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரம் நிறைவு பகுதி, படைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆஜே சிவகங்காவதி. இரண்டு 15 ஏஞ்சும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், MS பாலேஸ்வரன் லட்சுமி பாட்டு, நேவிலி பி லலிதா வயலின், வி வசந்தா ராஜா வசந்தராஜா மிருதங்கம். 4 மணிக்கு வரவு நல்ல வரவு திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை வசனம் விசு. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிலவு என தொடங்கும் பாடல். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரைசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 1 மல்பெரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
1: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சு திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு

0: ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். ராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குறட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலரப் பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. தெய்வீக ராகம் தெய்வீரக நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 31 நாள் வியாழக்கிழமை.

0: நேரம் 6:35:14. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: யார் அது? நம்ம கருத்தமுத்து மாதிரி தான் இருக்கு, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காப்ல. சரி, கிட்ட போய் பார்ப்போம்.
2: மாரியப்பா, அதெல்லாம் பார்த்துலாம். நீ போய் பெருங்களை விசாரிச்சு என்னன்னு கேட்டுக்கு பார்த்தா.
1: கத்தமுத்து? ஏப்பா, நான் தான்ப்பா காத்தமுத்து.
2: வா காத்தமுத்த, வாப்பா வாப்பா.
1: என்னப்பா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த?
2: நம்ம தெரு மாரியப்பன் தான்.
1: என்னப்பா, என்ன விஷயம்?
2: ஒன்னும் இல்ல, குழந்தை பிறந்திருக்கு இல்ல?
1: ஆமா, மாரியப்பனுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன்.
2: அவங்க பொண்டாட்டிக்கு பால் சரியா சுரக்கலையா? குழந்தை வர விறுவிறுன்னு அழுதுனுக்குதான். இந்த நேரமா நைட்டு தூங்க முடியல, பொண்டாட்டி புருஷன்னு கையில வச்சுன்னு குழந்தைய வர ஆராட்டினுக்கிறாங்களாம்.
1: ஏப்பா, இது சாதாரண விஷயம்ப்பா. தாய்ப்பால் சரியா சுரக்கல, அவ்வளவுதானே?
2: அதேதான்ப்பா.
1: பாலை கீரை இருக்குல்லப்பா,
2: ஆமா,
1: அத வாங்கி சாப்பிட கொடுப்பா. பால் கொடுக்க கூடிய தாய்மார்கள் பாலை கீரை சாப்பிட்டா பால் நல்லா சுரக்கும்ப்பா.
2: ஓ, பாலை கீரை சாப்பிட்டா பால் நல்லா சுரக்குமா?
1: இந்த கீரை ஒரு வெளிநாட்டு கீரை. ஐரோப்பாவிலேருந்து ஆப்பிரிக்கா போய் ஆசியா போய் நம்ம நாட்டுல இந்தியாவுக்கும் வந்த ஒரு கீரை. இந்த கீரைக்கு நம்ம ஏன் பாலக்கீரைன்னு பேர் வச்சிருக்கோம்னா, பால் அதிகமா சுரக்கிறதுனால கூட பாலக்கீரைன்னு பேர் வச்சிருந்துருக்கலாம்.
2: ஓஹோ,
1: அதனால இந்த கீரைய வாங்கி சாப்பிட்டோம்னா பால் நல்லா சுரக்கும்பா. தாய்மார்கள் சாப்பிட வேண்டிய ஒரு கீரைப்பா பாலக்கீரை.
2: காத்துமுத்தா, இந்த நல்ல செய்தியை நான் மாரியப்பனுக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன். இவ்வளவு முக்கியமான கீரையா, சாகுபடி செஞ்சே ஆகணும்பா. இந்த பாலக்கீரை நம்ம நிலத்துக்கு, முக்கியமா என் வயலுக்கு சாகுபடி.

0: செய்ய முடியுமா? இது பத்தின அந்த தொழில்நுட்பங்கள் மற்ற செய்திகள்லாம் விவரமா சொல்லுப்பா எனக்கு.
1: கருத்துமுத்து, இந்த பாலக்கீரை ஐரோப்பாவை தாயகமா கொண்டது, அப்புறம் படிப்படியா எல்லா நாட்டுக்கும் பரவி இந்தியாவுக்கும் வந்துருச்சு. இந்த கீரையோடைய வேர்லேருந்து தென் ஐரோப்பாவில் சர்க்கரை கூட எடுக்கிறாங்களாம்.
0: ஓஹோ,
1: ஸ்பெயின் நாட்டில் பாலக்கீரைய அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. இந்த கீரை வீட்டு தோட்டம் இருக்குல்ல,
0: ஆமாம்,
1: அதில் கூட வளர்க்கறதுக்கு ஏற்ற கீரைப்பா.
0: ஓஹோ, கதமுத்தா, அப்போ நம்ம பாலக்கீரையை சாகுபடி செய்யலாம். விதை எங்கே கிடைக்கும், இந்த சாகுபடி முறை, உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், இதை பத்தின எல்லா விவரங்களையும் நீ தெல்ல தெளிவா எனக்கு சொல்லுப்பா எனக்கு.
1: கருத்தமுத்து, விதைய பொறுத்த அளவுக்கு நம்ம கேவிக்கையில எல்லாம் போய் கேட்டோம்னா அவங்களே நமக்கு வழிகாட்டுவாங்க.
0: ஓஹோ,
1: ரைட்டா. விதைய விதைச்சு ஒரு வார காலத்துல விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். 10-15 நாட்கள் கழித்து நாம களை எடுக்கணும். களை அதிகம் வளராதபடி நாம கட்டுப்படுத்தணும். அப்புறம் களை எடுத்த பிறகு பயிர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து பயிரை களைஞ்சு விட்டு பயிரெல்லாம் கொஞ்சம்

0: அவங்களே நமக்கு வழிகாட்டுவாங்க.
1: ஓஹோ,
0: ரைட்டா? விதைய விதைச்சு ஒரு வார காலத்துல விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். 10-15 நாட்கள் கழித்து நாம களை எடுக்கணும். களை அதிகம் வளராதபடி நாம கட்டுப்படுத்தணும். அப்புறம் களை எடுத்த பிறகு பயிர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து பயிரை களைஞ்சு விட்டு பயிரெல்லாம் கொஞ்சம் நல்லா இடைவெளி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்பா.
1: சரி சரி.
0: ஏன்னா ரொம்ப கிட்ட இருந்ததுன்னா ஒன்னு ஒன்னு போட்டி போட்டுட்டு சரியா வளர முடியாது. அப்புறம் உரம்னு கேட்டீங்களப்பா,
1: ஆமா,
0: பெருசா ஒன்னும் உரம்லாம் ஒன்னும் தேவையில்லை. ஜீவாமிருத கரைசலை பாசன நீர்ல கலந்து நம்ம விடணும்.
1: ஓஹோ,
0: நோய் தாக்குதலும் இதனால குறைஞ்சு கீரைகளோட வளர்ச்சியும் அமோகமா இருக்கும்பா.
1: ஓஹோ,
0: சரியா? இதெல்லாம் ஒரு ஈஸியான வழிதான்ப்பா, ரொம்ப கஷ்டமான வழியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா.
1: சரி,
0: இது போக ஏதாவது பூச்சி கீச்சி தென்பட்டுச்சுன்னா நொச்சி, பெரண்ட, சோற்று கட்டாழ இந்த மூணையும் சமமா எடுத்து நல்லா அரைச்சி 1 லிட்டர் மாட்டு கோமியம் இருக்குல்ல சிறுநீர், அதுல கலந்து ஒரு நாள் வச்சிருக்கணும்பா.
1: ஓஹோ.
0: அப்புறம் அதுல இருந்து ஒரு 300 மில்லி கரைசலை எடுத்து 10 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நாம கீரை மேல ஃபுல்லா படுற மாதிரி தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: பூச்சி கீச்சி எதுவும் கிட்ட வராது, நல்லா அருமையா அமோகமா இருக்கும். 30வது நாள்ல இருந்து இலைகளை வெளிப்பக்கத்துல இருந்து வெட்டி நாம பயன்படுத்தலாம். 6-8 முறை நம்ம அறுவடை செய்யலாம்ப்பா, ஒவ்வொரு செடியில இருந்தும்.
1: பரவாயில்லையா?
0: ஆமாப்பா, பூ விடுறதுக்கு முன்னாடி நாம இந்த இலைகளை எல்லாம் பறிச்சு அதனுடைய அறுவடையை நம்ம முடிச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த பாலக்கீரையில நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ரொம்ப செலவு இல்லாம, பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் அதிகமா இல்லாத ஒரு கீரைப்பா.
1: விற்பனை பண்ற அளவுக்கு நல்லா வளரும்,
0: நல்லா ஒரு கை அகலத்துக்கு இலை நல்லா பெருசா இருக்கும்பா. இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடியது. இந்த கீரை ரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்யறதுனால அனிமியா நோய் வராம இருக்குமாப்பா.
1: பரவாயில்ல, இவ்வளவு மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு.
0: ஆமாப்பா, இது போக வைட்டமின் ஏ அதிக அளவுல இருக்குது. இதனால மாலைக்கண் நோய், அப்புறம் கண்கள்ல அந்த அரிப்பு ஏற்படுறது, இது போன்ற நோய்கள் எல்லாம் வராம தடுக்க உதவுதான்ப்பா. நான் ஏற்கனவே சொன்ன இரும்பு சத்து அதிகம் இருக்குன்னு. இது போக பீட்டா கரோட்டின், ஃபோலிக் அமிலம், கால்சியம் இதெல்லாம் இதுல அடங்கியிருக்கு. ஃபோலிக் அமிலம் அதிக அளவுல இருக்கிறதுனால கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்கள் இதை அதிகமா எடுத்துக்கணும்பா.
1: ஓ, பரவாயில்ல.
0: அது குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த கீரைய சாப்பிட்டா பால் அதிகமா சுரக்குதுப்பா. அதனாலதான்ப்ப நான் ஆரம்பத்துல உன்ட்ட சொன்னேன், நம்ம மாரியப்பன் வீட்டுல போய் இந்த கீரையை வாங்கி பயன்படுத்த சொல்லுப்பான்னு. இது போக மெக்னீசியம், காப்பர், வைட்டமின் கே அதிக அளவுல இருக்குது. எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்பா, பல்லு கூட நல்லா உறுதியா இருக்கும்பா. இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா இந்த பாலக்கீரையில.
1: காத்துமுத்து, இதுதான் டாக்டருங்க கீரையை சாப்பிடுங்க கீரையை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க பிள்ளை.
0: ஆமாப்பா, தினம் ஒரு கீரை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதுல பாலக்கீரையும் நம்ம அப்பப்ப எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு நல்லது தரக்கூடியதுப்பா இந்த பாலக்கீரை.
1: அப்ப மாரியப்பனுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருதுப்பா இந்த பாலக்கீரை.
0: ஆமாப்பா, மாரியப்பன் மட்டும் இல்ல, பொதுவா பால் சரியா சுரக்கலன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே இந்த பாலக்கீரைய உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா பால் சுரப்புக்கு பஞ்சமே இருக்காதுப்பா.
1: ஆமா, காத்துமுத்தியா, காலையில இந்த பாலக்கீரனுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் நல்லா அழகா சொன்ன பண்ணியா. ஆத்தோட்டத்துல ஒரு அரகாணி இருக்குதுல்ல, அதுல பாலக்கீரையை போட்டு நல்லா சாகுபடி செஞ்சியா, வருமானமும் பார்த்தா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கும் உதவி செய்யறோம்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ பல கீரைய வந்து சாகுபடி செஞ்ச, இப்ப பாலக்கீரையும் சாகுபடி செய்ய போற, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா.
1: ஆமா,
0: வடிகால் வசதி இருக்கிற இடமா பாத்து இந்த பாலக்கீரைய சாகுபடி செய்ப்பா.
1: சரி சரி.
0: பாப்பா கருத்தமுத்து, அப்படியே நம்ம டீ கடைக்கு போய் இந்த ராகி மால்ட் கஞ்சி,
1: சரி,
0: அத நம்ம குடிச்சிட்டு போவோம்பா.
1: காத்துமுத்தா, டீ கடல ராகி மால்ட் கஞ்சி இருக்குமா?
0: இருக்கும்பா, இப்ப எல்லா கடையிலயும் இந்த சிறுதானியங்கள் எல்லாம் அதிகமா பயன்படுத்துறது வந்துருப்போச்சு. ஒரு காலத்துல ராகி மால்ட் எல்லா டீ கடையிலயும் கிடைக்கும், அந்த நிலைமை இப்ப திரும்பி வருதுப்பா.
1: ஓ சரி சரி. அப்போ ராகி மால்ட் குடிச்சிட்டா அப்படியே விவசாய ஆபீஸுக்கு போயிட்டு வந்துருவோம்.
0: சரிப்பா சரிப்பா.

கேட்டது. உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் இரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் 25 ஆண்டுகால பொதுச் சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று மாலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு திட்டங்களின் பயனாளிகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்று விளக்கேற்ற உள்ளனர். இதற்கிடையே இன்று முதல் 1 மாத காலத்திற்கு சேவை உறுதிமொழி இயக்கத்தை பிஜேபி நடத்தவுள்ளது. பொதுச் சேவையில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து எடுத்துரைப்பதையும் இளைஞர்களை சேவை பணிகளில் ஈடுபட செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் 2001 அக்டோபர் 7 தேதியன்று குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று 25 ஆண்டுகள் ஆனதையும் இந்த இயக்கம் குறிக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9 தேதி மேற்கொள்ளப்படுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலை சுற்றி திரண்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. குடமுழுக்கு விழாவை காண அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை சுற்றி குவிந்து வருகின்றனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இதற்காக வடக்கு ஆடி வீதியில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 174 குண்டங்களில் யாக வேள்விகள் 400 மேற்பட்ட சிவாச்சாரியர்களால் நடத்தப்பட்டது. விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் யாகசாலையில் வைக்கப்பட்ட

0: புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை 7:40 மூலவர் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு 7:55 மூலவர் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு 8:10 கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதுடன் சிறப்பு ரயில்வே நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டது. ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழர் பண்பாட்டின் உன்னத அடையாளத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும் நம் மண்ணின் ஆன்மீக மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலும் நடைபெறும் இந்நன்னாளில் இறைவனின் திருவருள் அனைவரின் வாழ்விலும் நிறைந்து நலமும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்துள்ள மின் தேவைகளை எதிர்கொள்ள போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். விழா காலங்களில் ஆமணி பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் தீபாவளி பண்டிகையின் போது இதுகுறித்து அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கு என சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். நேபாளத்தில் முக்திநாத் கோயில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 12 இந்தியர்கள் காயமடைந்தனர். திரிபுராவில் கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 98 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் புதுப்பிக்கப்பட்ட 200 ஆண்டுகால தேவாலயத்தை தஞ்சை திருமண்டல பேராயர் சாமுவேல் ராஜதுரை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு

0: முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித் குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் ஹம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. பாண்டி ராம் தகனை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிஃப்டுகள். ராம் தகனகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. நேரம் 6:55, 2 நொடிகள்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி. தங்க வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. 20வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
3: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
2: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
5: பல்லுயிர் தொடர்பான உலகளாவிய முயற்சிகள்
4: வழங்குபவர்
5: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
6: பல்லுயிர் தொடர்பான முக்கிய முயற்சிகள் உலக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 1972 ஸ்டாக்ஹோம் நகரில் மாசுபாட்டை குறைத்தல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் தொடர்பான மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதில் பல்வேறு சுற்றுச்சூழல் குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதை பல்வேறு நாடுகள் ஏற்றுக்கொண்டன. அந்த மாநாட்டில் UNEP அமைப்பு தொடங்கப்பட்டது. 1992 ரியோடி ஜெனீரோவில் நடைபெற்ற புவி உச்சி மாநாட்டில் உறுப்பு நாடுகள் பூமியின் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாக்க உயிரியல் பன்முகத்தன்மை பற்றிய சர்வதேச ஒப்பந்தத்தை நிறைவேற்றின. அதன் நோக்கங்கள் ஈர்ப்பல் வகைமை பாதுகாப்பு, உயிரி வளங்களை நீடித்து பயன்படுத்துதல் மற்றும் பாரம்பரிய வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வருகின்ற வருவாய் பலன்களை சமமான முறையில் பங்கீடு செய்தல் ஆகும். இந்த ஒப்பந்தத்தை பல்வேறு நாடுகள் ஏற்றுக்கொண்டன. இதில் இந்தியாவும் உறுப்பு நாடாகும். இந்தியா பிப்ரவரி 1994 நடந்த மாநாட்டின் ஒப்பந்தங்களை அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் நாட்டின் உயிரியல் பன்முகத்தன்மையின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாட்டிற்காக பல்லுயிர் சட்டத்தை 2002 இயற்றியது. உயிரியல் வளங்கள் மற்றும் தொடர்புடைய அறிவை பயன்படுத்துவதன் மூலம் எழும் நன்மைகளின் நியாயமான மற்றும் சமமான பகிர்வை உறுதி செய்வதையும் இச்சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இது தவிர பல்லுயிர் பெருக்கத்திற்கான ஐநாவின் பல்வேறு மாநாடுகள் வெவ்வேறு காலகட்டங்களில் நடைபெற்று வருகின்றன. 2010 ஜப்பானின் நகோயா நகரில் நடந்த 10வது மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டபூர்வமாக பிணைக்கும் ஒரு துணை ஒப்பந்தத்தின்படி மரபணு வளங்களின் பயன்பாட்டில் எழும் நன்மைகளையும் அத்துடன் பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் கொண்டுள்ள அதனுடைய தொடர்புடைய பாரம்பரிய அறிவையும் நியாய

0: நியாயமாகவும் சமமாகவும் பகிர்ந்து கொள்வதை உறுதி செய்யப்பட்டது. 2022 கனடாவின் மான்ட்ரில் நகரில் நடைபெற்ற கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி 15வது மாநாட்டின் போது சீனா மற்றும் கனடாவின் இணைத்தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம் 2030 பல்லுயிர் இழப்பை தடுத்து அதை மீளச் செய்வதற்கும், 2050 இயற்கையோடு இயைந்து வாழும் தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கும் 196 நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்தியாவில் பல்லுயிர் நிதி தேவையை கண்டறிந்து பாதுகாப்பிற்கான வளங்களை திரட்டும் ஒரு நிதி திட்டமிடல் முன்னெடுப்பாக பல்லுயிர் நிதி இந்தியா 2015 தொடங்கப்பட்டது. இந்த முன்னெடுப்பு ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் பரந்த பயோஃபின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பை நிதி ரீதியாக நிலைத்திருக்க செய்வதற்கான இந்தியாவின் முயற்சியையும் பிரதிபலிக்கிறது. எளிமையாக சொல்வதானால், பயோஃபின் இந்தியா நிதியை கண்டறிந்து திரட்டுவதில் கவனம் செலுத்துகிறது. தேசிய செம்பட்டியல் செயல் திட்டம் என்பது இந்தியாவின் பல்லுயிர் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் அதன் சர்வதேச கடமைகளை முன்னெடுத்துச் செல்வதிலும் ஒரு முக்கிய படியாகும். இந்திய விலங்கியல் ஆய்வகம் மற்றும் இந்திய தாவரவியல் ஆய்வகம் ஆகியவற்றின் தலைமையில் IUCN இந்தியா மற்றும் இந்திய உயிரினங்கள் பாதுகாப்பு மையம் ஆகியவற்றின் ஆதரவுடன் உருவாக்கப்படும் இந்த செயல் திட்டம் தேசிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட அறிவியல் அடிப்படையிலான அச்சுறுத்தலுக்கு உள்ளான உயிரினங்கள் மதிப்பீட்டு முறையை நிறுவும். மேலும் இது பாதுகாப்பு முன்னுரிமைகளை இந்தியா மிகவும் திறம்பட அடையாளம் காணவும் கொள்கை மற்றும் நடவடிக்கைகளுக்கான வலுவான ஆதார தளத்தை உருவாக்கவும் உதவும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பல்லுயிர் தொடர்பான உலகளாவிய முயற்சிகள் வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா September 10-17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிஃப்டுகள் ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தொடர்வது 7 செய்தி சுருக்கம்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாள் மற்றும் அவரது 25 பொது சேவையை குறிக்கும் வகையில் ஒரு மாத கால தூய்மையே சேவை இயக்கம் குஜராத் மாநிலம் வாத் நகரில் தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் குஜராத் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் ஆகியோர் இன்று வாத் நகர் முதல் வாரணாசி வரை பைக் பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைக்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் செமிகான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். உலக அளவிலான செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையிலும் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனித வளத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை 7:40 முதல் 8:10 நடைபெறுகிறது. காலை 7:55 அம்மன் சன்னதிக்கும் காலை 8:10 சுவாமி சன்னதிக்கும் கும்பாபிஷேகம் நடக்கிறது. குடமுழுக்கு திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் 20 வரை கட்டண தரிசனம் கிடையாது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை மேட்டுப்பாளையம் ட்ரக் முனையம் போக்குவரத்து நகரம், ஹரி நமோ நகர் ஒரு பகுதி, பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், காமராஜ் நகர், சிவாஜி நகர், இந்திரா நகர், பல் மருத்துவக் கல்லூரி, ராஜாஜி நகர் ஒரு பகுதி, லாஸ்பேட் ஒரு பகுதி, டாக்டர் அன்னிபெசன்ட் நகர், லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8:00. வணக்கம்.
1: கவிதைச் சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் தேன் தமிழன் என்கிற ஆர் சடையப்பிள்ளை அவர்கள்.
5: இல்லறமும் துறவரமும். இல்லறம் இனிமையானது, நல்லறம் செய்ய

இல்லறம் துணை நிற்கும். போற்றா ஒழுக்கம் புரிந்த கோவலனால் அறம் செய்ய இயலாமல் அழுது புலம்பினாள் கண்ணகி. அன்பும் அறனும் வாழ்க்கை தராசின் இரு தட்டுகள். மத்தியில் நிற்கும் முள் மனிதநேயம். உலக உருண்டையின் அச்சாணியே மனிதநேயம்தான் என்பதை மறப்பதற்கில்லை. உலக உருண்டையின் அச்சாணியே மனிதநேயம்தான் என்பதை மறப்பதற்கில்லை. மனிதநேயம் இருந்தால் தட்டுகள் தாழ்வதும் எழுவதும் தவிர்க்கப்படும். மனமொத்திருந்தால் ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சி கடலில் குளிக்கலாம். மனமொத்திருந்தால் ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சி கடலில் குளிக்கலாம். மலர்த்தோட்டத்தில் உலவலாம். திரும்பும் திசையெல்லாம் தென்றல் வந்து தாளாட்டும். திரும்பும் திசையெல்லாம் தென்றல் வந்து தாளாட்டும். வெண்ணிலவும் விண்மீன்களும் பூக்களைச் சொரிந்து புன்னகையை பரிசலிக்கும். வெண்ணிலவும் விண்மீன்களும் பூக்களைச் சொரிந்து புன்னகையை பரிசலிக்கும். எல்லா மூங்கிலும் புல்லாங்குழலாவதில்லை. அனைத்து கற்களும் அழகு சிலைகளாய் கலைக்கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்படுவதில்லை. எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதில்லை. அனைத்து கற்களும் அழகு சிலைகளாய் கலைக்கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்படுவதில்லை. கிடைத்தது வாய்ப்பு. கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொக்கிஷம் போல் அதை பாதுகாக்க வேண்டும். கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொக்கிஷம் போல் அதை பாதுகாக்க வேண்டும். இல்லறத்தை போற்றுவோம். எல்லோருக்கும் வழிகாட்டியாய் வாழ்ந்து காட்டி மகிழ்வோம். அசத்தல் திருவிழா. சித்திரா பௌர்ணமி. ஜில்லென்ற காற்று. கோமுகி நதி. கொள்ள இன்பம். பழுப்பு நிறத்தில் சர்க்கரையை கொட்டி பரப்பி வைத்தார் போல் பொடிப்படியாய் மணல்கள். சலசலக்கும் ஆற்று நீர். சளைக்காமல் அதில் எதிர்நீச்சல் போடும் கெண்டை மீன்கள். சலசலக்கும் ஆற்று நீர். சளைக்காமல் அதில் எதிர்நீச்சல் போடும் கெண்டை மீன்கள். ஆற்றின் இரு கரைகளிலும் தென்னை மரங்கள். மணற்பரப்பில் குமாலம் போடும் குட்டி பசங்களின் செயல்களைக் கண்டு தன்னை மறந்து தாளாட்டிக் கொண்டிருந்தன. இரண்டு கருங்குயில்கள் கூ குக்கூ என்று கூவி பாரதியாரின் குயில் பாட்டை ஞாபகப்படுத்தின. இரண்டு கருங்குயில்கள் குக்கூ என்று கூவி பாரதியாரின் குயில் பாட்டை ஞாபகப்படுத்தின. தமுகும் நாணலும் தொட்டு தொட்டு காதல் கதை பேசி அன்பின் இலக்கணத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தன. தமுகும் நாணலும் தொட்டு தொட்டு காதல் கதை பேசி அன்பின் இலக்கணத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தன. கும்மி, கோலாட்டம், கண்ணாமூச்சி, சடுகுடு, அஞ்சாங்கல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற நம் பாரம்பரிய விளையாட்டுகள் உயிர் பெற்று உலா வருகின்றன. கூட்டம் கூட்டமாய் கும்மாளமும் சிரிப்பும் பார்ப்பவர் மனதை பரவசப்படுத்தின. அங்கே பாருங்களேன் இலக்கியம் பேசும் இளைஞர் கூட்டம். இரும்படிக்கும் பட்டறையில் பறக்கும் பொறிகளாய் இங்கே ஓர் விவாத மேடை. ஒவ்வொருவரும் உறக்கத்திற்கு விடுமுறை கொடுத்து எங்கு வேண்டாலும் ஓடிப்போங்கள் என்று அனுப்பிவிட்டார்களோ. யார் முகத்திலும் சோர்வோ களைப்போ துளிகூட இல்லை. ஆண்டுக்கு ஒருமுறை அசத்தல் திருவிழா. ஆனந்த தேரில் ஆடிடும் மகிழ்விழா. மாற்றமே மறுவாழ்வு. சித்திரையில் உழுதார்கள் உன்னதமானவர்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை விதைத்தார்கள் விவேகமானவர்கள். கால்நடைகளின் கழிவுகளை புஞ்சையிலும் தழைத்தாம்புகளை நஞ்சையிலும் உரமாக போட்டார்கள். கர்ணனின் குடைத்தன்மை போல் விளைச்சல் விண்ணை எட்டியது. கொத்து கொத்தாய் நிலக்கடலைகள் குவியல் குவியலாய் நெல்மணிகள். கரும்பு தோட்டமும் கம்மம் கொல்லையும் கண்களை பறித்தன. அங்கே சிட்டுக்குருவிகளும் சின்ன மைனாக்களும் கம்மங்கருதுகளை வளைய வந்து கொத்தி தின்னும் அற்புத காட்சி அரங்கேறியது. கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் காண கிடைக்காத கவின்மிகு அழகு. கண்களுக்கு விருந்தாகியது. மஞ்சள் வயல் மங்கையரின் நாணத்தை பறைசாற்றும்.

நாணத்தை பறைசாற்றும். பருத்தி பூக்களில் ஆடவரின் அழகு முகங்கள் அசைந்தாடும். பருத்தி பூக்களில் ஆடவரின் அழகு முகங்கள் அசைந்தாடும். சலசலக்கும் அறிவு போல் சால்களால் இறைக்கும் நீர், சலசலக்கும் அறிவு போல் சால்களால் இறைக்கும் நீர் வாய்க்கால் வழியோடி வயலை நிரப்பும். வாய்க்கால் வழியோடி வயலை நிரப்பும். பார்ப்பவரின் மனம் பரவசத்தில் துள்ளும். பார்ப்பவரின் மனம் பரவசத்தில் துள்ளும். இயற்கை சூழல் மனதுக்கு இதமளிக்கும். இயற்கை சூழல் மனதுக்கு இதமளிக்கும். அன்று நோயற்ற வாழ்வை இயற்கை விவசாயம் எல்லோருக்கும் வழங்கியது. அன்று நோயற்ற வாழ்வை இயற்கை விவசாயம் எல்லோருக்கும் வழங்கியது. இன்று ரசாயன உரங்களால் நிலம் மலடாச்சு. இன்று ரசாயன உரங்களால் நிலம் மலடாச்சு. உற்பத்தியாகும் பொருள்களெல்லாம் உயர் ரக நச்சால் விஷமாச்சு. உற்பத்தியாகும் பொருள்களெல்லாம் உயர் ரக நச்சால் விஷமாச்சு. மாற்றுவோம். நம்மாழ்வார் சொன்ன நற்கருத்துக்களை பின்பற்றுவோம். நலமாக வாழ்வோம். உண்மை பேசு, சும்மா கத்தாதே, வாயை மூடுடா என்கிறாள் அம்மா. சும்மா கத்தாதே, வாயை மூடுடா என்கிறாள் அம்மா. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? இது மனைவி. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? இது மனைவி. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்களேன், கடிந்து கொள்கிறான் மகன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்களேன், கடிந்து கொள்கிறான் மகன். இப்படி செய்யாதீர்கள் என்று தவறுகளை சுட்டிக்காட்டுவது அவ்வளவு பெரிய குற்றமா? இப்படி செய்யாதீர்கள் என்று தவறுகளை சுட்டிக்காட்டுவது அவ்வளவு பெரிய குற்றமா? பேசாதே பேசாதே என்று என்னை சொல்லிவிட்டு இவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பேசாதே பேசாதே என்று என்னை சொல்லிவிட்டு இவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மாற்றம். மாங்காய் கடித்தோம். மகிழம்பூ மரத்தடியில் தேமுதிர நிலவழியில் திகட்டாத ஆர்வத்தில் மணல் வீடு கட்டினாம், மகிழ்ச்சிக்கு மாலையிட்டோம். மாங்காய் கடித்தோம். மகிழம்பு மரத்தடியில் தேமதுர நிலவொளியில் திகட்டாத ஆர்வத்தில் மணல் வீடு கட்டினாம், மகிழ்ச்சிக்கு மாலையிட்டோம். கூட்டான் சோறாக்கி குழம்பு பொரியலோடு, நான் ஊட்ட நீ உண்ண, நீ ஊட்ட நான் திங்க, பொய் சோறு என்றாலும் புத்தமுதா இனித்ததடி. கூட்டாம் சோறாக்கி குழம்பு பொரியலோடு, நான் ஊட்ட நீ உண்ண, நீ ஊட்ட நான் திங்க, பொய்சூறு என்றாலும் புத்தமுதா இனித்ததடி. நாவல் மரக்கிளையில் நானேறி உலுக்கிவிட, நாவல் மரக்கிளையில் நானேறி உலுக்கிவிட, புள்ளி மாநாட்டும் துள்ளியுமே நீ பொறுக்கி, புள்ளி மாநாட்டம் துள்ளியுமே நீ பொறுக்கி, உண்மாயில் போடையிலே என்னாக்கில் எச்சி ஊறும், உண்மாயில் போடையிலே என்னாக்கில் எச்சி ஊறும். சித்திரா பௌர்ணமியில் சிலிர்பூட்டும் முன்னிரவில் ஆற்று மணற்பரப்பில் அருகருகே நாம் அமர்ந்து கதை பேசி மகிழ்ந்ததெல்லாம் கனவாகி போனதடி. மாற்றம் இல்லைன்னா மாவுலகம் இல்லையடி. மாற்றம் இல்லைன்னா மாவுலகம் இல்லையடி. நீ கொண்ட மாற்றம்தான் என்னெஞ்சை உருக்குதடி. நீ கொண்ட மாற்றம்தான் என்னெஞ்சை உருக்குதடி. வந்தால் உயிர் இருக்கும், வந்தால் உயிர் இருக்கும், வரலண்ணா என் மனம் எரியும். வந்தால் உயிர் இருக்கும், வரலண்ணா என் மனம் எரியும். மக்கட்பதர். ஒரு செயலும் உருப்படியாய் செய்ய மாட்டான், உதவாத காரியங்கள் பலவும் செய்வான். ஒரு செயலும் உருப்படியாய் செய்ய மாட்டான், உதவாத காரியங்கள் பலவும் செய்வான். தருதலையாய் ஊரையெல்லாம் சுற்றி வந்து தாங்கொண்ணா துயரத்தை பலருக்கீவான். தருதலையாய் ஊரையெல்லாம் சுற்றி வந்து தாங்கொண்ணா துயரத்தை பலருக்கீவான். வீராப்பாய் பேசிடுவான், உற்று கேட்டால் வெட்டி பேச்சென்று அதுவே சொல்லும். வீராப்பாய் பேசிடுவான், உற்று கேட்டால் வெட்டி பேச்சென்று அதுவே சொல்லும். பாரப்பா, இவன் உருவில் மனிதன் என்று பாரெல்லாம் சொன்னாலும் அவன் ஒரு சடலம். பாரப்பா, இவன் உருவில் மனிதன் என்று பாரெல்லாம் சொன்னாலும் அவன் ஒரு சடலம். சம்பந்தமே இல்லாத செயலில் கூட தான் தான் முதலென்று வந்து நிற்பான். சம்பந்தமே இல்லாத செயலில் கூட தான் தான் முதல் என்று வந்து நிற்பான். உம்மையார் இங்கழைத்தார் என்று கேட்டால் ஊருக்கே தலைவன் நான் தான் என்பான். உம்மையார் இங்கழைத்தார் என்று கேட்டால் ஊருக்கே தலைவன் நான் தான் என்பான். அன்பு பாசம் கருணையெல்லாம் அவன் மட்டில் வேண்டாத கொள்கை என்பான். அன்பு பாசம் கருணையெல்லாம் அவன் மட்டில் வேண்டாத கொள்கை என்பான். துன்பத்தை தானாக வலுக்கழைத்து

0: துன்பத்தை தானாக வலுக்கழைத்து துடித்திடுவான் பிறரையுமே வாடச் செய்வான், துடித்திடுவான் பிறரையுமே வாடச் செய்வான். மனசெல்லாம் வெறுப்பாகும். இவனை கண்டால் மானிடத்தில் இவனைப் போல் ஜென்மம் தன்னை ஏன் படைத்தான் இறைவன் என்று கேட்கத் தோன்றும். மனசெல்லாம் வெறுப்பாகும். இவனை கண்டால் மானிடத்தில் இவனைப் போல் ஜென்மம் தன்னை ஏன் படைத்தான் இறைவன் என்று கேட்கத் தோன்றும். எட்டிக்காய் பழுத்தென்ன பழுக்காமல் போனால் என்ன? எட்டிக்காய் பழுத்தென்ன பழுக்காமல் போனால் என்ன? அரிதரிது மானிடராய் பிறத்தல் என்று அவ்வையுமே அந்நாளில் சொல்லி வைத்தாள். அரிதரிது மானிடராய் பிறத்தல் என்று அவ்வையுமே அந்நாளில் சொல்லி வைத்தாள். சிறு உதவி பிறருக்கு செய்யா வாழ்வில் சிறப்பென்ன? இவர்களெல்லாம் மண்ணின் பாரம். சிறு உதவி பிறருக்கு செய்யா வாழ்வில் சிறப்பென்ன? இவர்களெல்லாம் மண்ணின் பாரம்.
1: இதுவரை கவிதை சொலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்கினார் தேன் தமிழன் என்கிற ஆர் சடையப்பிள்ளை அவர்கள்.
2: தினமும்
1: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
3: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக உள்ளிருக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்தியா உலக நாடுகளுக்கிடையே பிரகாசமான நாடாக ஒளிர்வதாக கூறியுள்ளார். அத்துடன் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். 25 மேற்பட்டவர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள மின்னணு புரட்சி லட்சக்கணக்கானவர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும், விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு, உற்பத்தி ஆகிய அனைத்து துறைகளும் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நாட்டிற்கு தொடர்ந்து சேவையாற்றுவதற்கான சக்தி ஆகியவற்றை இறைவன் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்கால தொழில்நுட்பத்திற்கு அரசுக்கும் செமிகண்டக்டர் துறைக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற செமிகண்டக்டர் துறையைச் சேர்ந்த உலகளாவிய தலைமைச் செயல் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தொழில்துறை பெரும் பங்களிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் முன்னணிகளில் ஒன்றாக இந்தியா திகழ வேண்டும் என்று பிரதமர் கூறினார். செமிகண்டக்டர் துறை பெரும் அளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னிற்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் கொள்கைகளை உருவாக்க

0: வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொள்கை மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தொழில்துறை தலைவர்களை திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்தியாவின் செமிகண்டக்டர் திறன்களை மேம்படுத்துவதற்கான அரசின் தொடர் முயற்சிகளை தலைமைச் செயல் அதிகாரிகள் பாராட்டினர். இந்நிலையில் செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் இன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் இம்மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. சத்தீஸ்கரில் ஜிராம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த ஜக்தால்பூரில் உள்ள சிறப்பு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2013 நடைபெற்ற தாக்குதலில் பல்வேறு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் மக்கள் உயிருக்கும் உட்கட்டமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்தியா கண்டிப்பதாக கூறினார். அத்துடன் இஸ்லாமியர்களுக்கு மெக்கா நகரம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நிலையில் அந்நகருக்கு அருகே நடந்த இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். விரைவில் அப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்று இந்தியா நம்புவதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். முன்னதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செலுத்திய ட்ரோனை தங்களது வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அழித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மெக்கா நகரை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை என்று ஹவுத்தி அமைப்பு கூறியுள்ளது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் செய்வதற்கான வழிவகைகள் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரீஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அங்கு நடைபெற்ற எரிசக்தி வளம் குறித்த மாநாட்டிற்கிடையே இச்சந்திப்பு நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு, உயர் செயல்திறன் கணினி, தரவு மையங்கள் போன்ற வளர்ந்து வரும் துறைகளுக்கான இந்தியாவின் மின்சார உட்கட்டமைப்பு தேவைகள் மற்றும் அணுசக்தி விரிவாக்க திட்டம் குறித்து திரு மனோகர்லால் அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சருடன் விவாதித்தார். மகாராஷ்டிராவின் மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மும்பை ஜோகேஸ்வரி பகுதியைச் சேர்ந்த அக்குடும்பத்தினர் சென்ற வாகனம் லாரியின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சகாப்பூர் துணை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கென சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான

0: மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. மூன்று ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனீர் கம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் டெக்பால் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்திய அணியின் சார்பில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் டெக்லான் மார்ஷல், கோன்சால்ஸ், முகமது அனஸ் இம்ரான்பெக் இணை வியட்நாம் இணையை எதிர்கொள்கிறது. ஜப்பானின் ஐச்சி நகாயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி நண்பகல் மணி 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-9778-9.
4: இன்றைய நிகழ்ச்சியில் பொடுகு முதல் சோரியாசிஸ் வரை தலையில் வரும் பிரச்சனைகளை எப்படி அடையாளம் காண்பது என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
5: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஒரு காமனான ஒரு பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம். தலையில ஏற்படும் பொடுகு, பொடுகு முதல் சோரியாசிஸ் வரை. டாக்டர், பொடுகு ரொம்ப இருக்கு, முடியெல்லாம் போயிடுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இது ரொம்ப காமனான கேள்வி. முதல்ல டேண்ட்ரஃப் பத்தி பார்க்கலாம். டேண்ட்ரஃப்னா என்ன? டேண்ட்ரஃப் என்பது பாத்தீங்கன்னா தலையில ஏற்படக்கூடிய ஒரு ஸ்கேலிங் பிரச்சனை. அது வந்து ஒன்றும் பெரிய கவலைப்படக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த டேண்ட்ரஃப் எப்போ அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பரு ஏற்படக்கூடிய வயது, அந்த ஹார்மோன் சேஞ்ச் நடக்கிறப்போ, எண்ணெய் சுரப்பு அதிகமாக செயல்படுறப்போ கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா இந்த டேண்ட்ரஃப் வரலாம். இது ஒரு காமனான கண்டிஷன். பரு போல இது வெறும் அழுக்கு காரணமாக வரதில்லை. அடுத்தது செபோரிக் டெர்மடைட்டிஸ் சொல்லும். இது டேண்ட்ரஃபை விட கொஞ்சம் சிவியர். அதாவது இதில் இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனால் அந்த இடம் கொஞ்சம் செவந்து இருக்கலாம். அந்த பொடுகுன்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இது எந்த இடத்துலலாம் வரலாம் இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் மெயினாக ஏற்படலாம். சில சமயம் உருவம் இருக்கிற இடங்களை கூட வரலாம். ஸோ முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியது அந்த ஸ்கேலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த செவந்து இருக்கிற தன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் தலையில் மட்டுமே ஏற்படக்கூடிய ஸ்கால்ப் சோரியாசிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸில் தடிமனான, நல்ல தெளிவான, மொத்தமான ஸ்கேல்ஸ், அந்த பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம், திட்டு திட்டாக மண்டையில் இருக்கலாம், அது காணப்படலாம். இது எங்கெல்லாம் இருக்கும்? மண்டையை தவிர்த்து ஹேர்லைன் சொல்லுவோம், ஹேர்லைனை தாண்டி வெளியே தெரியலாம். அதாவது முடி இருக்கிறத தாண்டி வெளியே தெரியலாம், முன் மண்டையில் தெரியலாம், காது பின்னாடி அங்கே இருக்கலாம். இது தவிர்த்து இவங்களுக்கு மற்ற இடங்களில் கூட சோரியாசிஸ் இருக்கலாம். முழங்கையில், முட்டியில், இதை போல் மற்ற இடங்களும் நாம் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பொடுகு மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா தலையில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். இது ஜென்ரலாக சின்ன வயசு இந்த குழந்தைங்களுக்கு வர்றது தான். குழந்தைங்களுக்கு ஸ்கேல்ப்பில் இருக்கலாம். இதில் வந்து சில சமயம் அந்த முடி வந்து உடையலாம், முடி உடஞ்சி ஹேர் லாஸ் இருக்கலாம், கொஞ்சம் ஸ்கேலிங் அந்த தோல் உரியற மாதிரி தன்மை இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட், இந்த டேப்லெட்டு, ஷாம்பு, லோஷன் மாதிரி தேவைப்படலாம். அதனால் தலையில் ஏற்படுற எல்லா ஸ்கேலிங்குமே டேண்ட்ரஃப் தான் அப்படின்னு நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. அதே போல் வந்து இன்னொன்று நினைப்பாங்க, தலையில் எண்ணெய் வச்சா இது,

0: டேண்ட்ரஃப் சரியாயிடும் அப்படின்னு. டேண்ட்ரஃப் வந்து அந்த எண்ணெய் வைக்கிறப்போ அந்த அப்பியரன்ஸ் குறையும், அவ்வளோதான். வியாதியை சரியாக்கணும் அப்படின்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் இருக்குது. இது ஃபங்கஸால் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே ஃபங்கஸால் ஏற்படலான்றதால கீட்டகோனசோல் ஜிங்க் பைரித்தயோன் இதை காம்பினேஷன் ஷாம்பூஸ் இருக்குது. மினிமம் வாரத்துக்கு இரண்டு முறை மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷாம்புன்றது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போட்டு பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு இல்லை. இது நம்ம மினிமம் தலையில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கணும். நம்ம பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு தலையில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணால் தான் இது எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுமாதிரி முடி உதிர்வும் டேண்ட்ரஃபும் ஒன்றும் இல்லை. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி முடி உதிர்வுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். டேண்ட்ரஃப் வந்து வீக்கம் அதிகமாக இருந்தால், இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்தால் தான் ஹேர் லாஸ் அதிகமாகும். அதனால் சில பியூட்டி பார்லர்லாம் போனீங்கன்னா ஒரு ஸ்கோப் மாதிரி ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் நிறையா இருக்குது அதனால தான் முடி உதிர்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தலையில் அரிப்பு, அதிக ஸ்கேலிங், சிவப்பு, சில சமயம் சீழ் வைக்கலாம், பஸ் பெயின் இல்லை பேட்ச் ஹேர்லாஸ் இருந்தால் டெஃபினட்டாக தோல் மருத்துவரை அணுகணும். தலையில் ஒரு பனி விழுற மாதிரி, ஸ்னோஃபால் மாதிரி பொடுகு விழுந்தாலும் பேனிக் பண்ணாங்கன்னா அது ஸ்னோஃபாலுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது தெரிஞ்சுட்டு நம்ம தோல் மருத்துவர் அணுங்கன்னா நிச்சயமாக எல்லாத்துக்கும் தீர்வு காணலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பொடுகு முதல் சோரியாசிஸ் வரை தலையில் வரும் பிரச்சனைகளை எப்படி அடையாளம் காண்பது என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
4: அடுத்த நிகழ்ச்சியின் பற்றிய அறிவிப்புகள் சில நொடிகளில்.
5: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தர்மபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வழங்குவோர் இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சுபமுகூர்த்த பட்டு மற்றும் ரெடிமேட் ஆடை ரகங்களுக்கு நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மற்றும் சைபால் 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: நாச்சியாஸ் விளக்கு தூண் மதுரை.

0: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ். சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
1: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனையாளர்கள் சண்முக ஞானசம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். இதோ மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடன் நன்னிராட்டு பெருவிழாவை மனக்கண்களால் தரிசிக்க நேயர்களை

0: திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
1: முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் ஜடைமுடிமேல் முகிழ் வெண் திங்கள் வளைத்தானை வல் அசுரர் புறங்கள் மூன்றும் பரிசிலையா வாசுகிமான் ஆனா கோத்து துளைத்தானை சுடுசரத்தார் துவள நீரார் தூமுத்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலதுபுறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம் இந்திர விமானம் எழிலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய மூன்று நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய ஐந்து நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் ஐந்து நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆக ஆறு கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சன்னிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சன்னிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சன்னிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷப முத்திரை இட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற இடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வருணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
2: ஆடக மதுரை அரசையே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்கண்ணியும் அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புதுப்பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம், லட்சோபலட்சம் பக்தர்கள் கடலென திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி கலையாகி, கலையெல்லாம் இறையிருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளும் பூமி பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி. அகிலகோண்டு பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகுடம் சூடி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணைக்கு கரும்பு தந்து நரியை பரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பெற்ற கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள், ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலவாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாசு சாந்தி என்று நிலம் திசைகள் மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மிருத்தங்கிரணம், அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாரிகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அழைப்பரிய தெய்வீக சக்தியை ஆகம முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா. திருக்குட முழுக்கு வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
1: இப்போது அந்த இனிமையான தருணத்திற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம்.

எங்கும் சிவகோஷம், ஆரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னாடுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கின்றன, இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருளி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மணி இப்போது 7:40. இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, திருமுறை ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எங்கும் நாதம், எங்கும் பக்த கோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய

0: ஒலிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன, திருமுறை ஒலிகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன, எங்கும் நாதம், எங்கும் பக்த கோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: வேத கோஷங்களும் மோதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகாகிரியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தினங்கள் வாசனை திரவியங்கள் நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை, ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்கடங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களெல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 கால வேள்விகளின் தவ பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க சங்கநாதம் பிளிர சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்தில், துவாதச சாந்த தலம் என்னக்கூடிய இந்த திருத்தலத்தில், அன்னை மீனாட்சி திருமணந்தலிலே மகாசோடசியாகவும் விழா காலத்திலே பாலாவாகவும் காலசந்தியிலே போனாவாகவும் திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும் உச்சிக்காலத்திலே சியாமளாகவும் சாயரட்சியிலே மாதங்கியாகவும் அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும் பள்ளியறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். 8 காலங்களிலேயும் 8 விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழாவினுடைய 8 நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம், ஆவணி மூல உற்சவத்தின் போது 7 நாள் சுந்தர பெருமானுடைய சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை அசைவுகள் தொடங்கிவிட்டன. சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன, வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு, 3 நிலை கோபுரங்கள் என்றால் 3 கலசங்கள், 5 நிலை கோபுரங்கள் என்றால் 5 கலசங்கள், 7 நிலை கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய 7 நிலை கோபுரத்திலே 7 கலசங்கள், அதே போல 9 கலசங்கள் என்று நிற்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடுக்கட்டு கோபுரத்தினுடைய கீழே. நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிற அந்த இனிய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
1: இதோ இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்துவிட்டது. கன்னியா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி. ஒரே நேரத்திலே சமகாலத்திலே 14 ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.
2: தமிழ்நாடு புதுச்சேரி ஆகாஷ்வாணி FM ரெயின்போ அலைவரிசை.

0: களிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்துக் கொண்டிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடர் நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வழங்குவோர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: கண்கொள்ளா அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின்
4: நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரி மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில். மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரலையில் மீண்டும் இணைகிறோம்.
6: அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய மேல்தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100 மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயில் பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டிருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்து சுக்கநாத நாயக்கர் காலத்தில் தளவாய் அரியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. 6/2/1878 வைநாகரம் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1/7/1923 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 ஆண்டு காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம். ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலைய சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் ஆர்எஸ்

0: நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் கழித்து 28/6/1963 23 லட்சம் ரூபாய் செலவிலே தமிழவேல் பி டி ராஜன் தலைமையிலே முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
1: ஆம்நேயர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர்த்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே வெற்றிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சொக்கநாதலிங்க திருமேனிக்கும் ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீப ஆராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. கண்ணில் நகத்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை மக்களும் வெளியூரிலிருந்து மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 மணி முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் பொற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்கன் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்கன் பிராட்டி அங்கையர்கன் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள்மாளிக்கக்கூடியவள். நயன தீட்சையினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல அம் என்றால் அழகிய கயல் என்றால் மீன் கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சியை மனித அவதாரமாகவே எண்ணி பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். 1963 கிழக்கு வடக்கு தெற்கு கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்லுகிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17ஆம் தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
1: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாளை சேவகன், அடியார்க்கு நல்லான் அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவன சொக்கர், புடுகுனை சொக்கர், கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோவிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரைக்குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குளத்திற்கென்று

0: ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம். சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயர் மண்டபம் பழமை மற்றும் ஆகவ நீர்கள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதோ நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையுமார்,
1: இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி. இந்த திருக்கோட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகா அபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே அம்பிகையே அங்கையர் கண்ணியே ஆலவாய் அரசியே அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே அமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. மூன்று தனங்களை கொண்டிருந்தவளே முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே காஞ்சன மாலை தவப்பயனே தடாதகையே தேவி காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.
2: இதுவரை மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தருமபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்தது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வழங்கியோர்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கண் கொள்ள அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின் எழில்
6: நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.

0: கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரே. மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பிசிப்பட்டி கே மணிகண்டன், என் காஜா மைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பொருளாதாரம், விண்வெளி, தொழில்நுட்பம், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவா இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்பட தூய்மைக்கான இலக்கு பகுதிகளை சுத்தப்படுத்தவும், தூய்மை பணிகளில் இளைஞர் பங்கேற்பை ஊக்குவிக்கவும், சுழற்சி பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் இந்த இயக்கத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படும். காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்த திருமதி இஷிதா ராட்டி இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதுச்சேரி ஆட்சியர் திரு குலோத்துங்கன் காரைக்கால் ஆட்சி பொறுப்பையும் கூடுதலாக வகிப்பார் என்று புதுச்சேரி அரசு பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இணைச் செயலாளர் திரு முருகேசன் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் விடுதலை தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதை நினைவுகூறும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை அரியாங்குப்பம் பழைய பாலம் சாலை, புதுக்குளம் கென்னடி நகர், வீராம்பட்டினம் பிரதான சாலை, ஆர் கே நகர், காக்காயன்தோப்பு, பவானி நகர், ராஜீவ்காந்தி நகர், சோழபுரம், வீராம்பட்டினம் மற்றும் சின்ன வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுடெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறும் சர்வதேச T20 ஆடவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

நேரம் 8:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் வணக்கம். உங்கள் குரல் உங்கள் ஊரின் ஓசை. நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. உங்களோட ஸ்டுடியோல இருந்து நான் காயத்ரி. ஊர்ல நடக்கிற விசேஷம் நிகழ்ச்சி ஊருடைய சிறப்பு அப்படின்னு எதையுமே விடாம நம்ம புதுவை நிகழ்ச்சியில புதுவையில இருக்க எல்லா இடத்தையுமே நம்ம ஆர்ஜேக்கள் போயிட்டு அங்க இருக்க மக்களோட

0: மக்களா இணைந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆர்ஜே சோனியா எந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம், நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம், அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்வது உங்கள் ஆர்ஜே சோனி. அவங்க சொன்ன மாதிரி மக்களோட மக்களாதான் நான் இணைஞ்சிருக்கேன். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு, ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச ஏரியா அப்படின்றதுனாலவும் இங்க நிறைய மக்கள் நம்ம கூட பழகியும் இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால வரவேற்பு நல்ல பலமானதாகவே இருந்திருந்தது. ரொம்ப நாளா இந்த இடத்த வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது என்னோட ஆசை. இவ்வளவு பில்டப் கொடுக்குறியா, என்ன இடம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இது எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். மகாத்மா காந்தி சாலையில ஒரு சந்து பகுதியில தான் இருக்கு. அண்ட் இது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா டிவி நகரையும் இணைக்கக்கூடிய வகையில இருக்கு. இந்த ஏரியாவுக்கு ஆப்போசிட்ல சின்னையாபுரம் அப்படின்ற ஒரு பகுதியும் இருக்கு. முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விவசாய நிலமாகவோ இல்ல தோப்பாகவோ இருந்தது. அப்புறமா மக்கள் இங்க வந்து தங்க இது ஒரு குடியிருப்பு பகுதியா மாறி இன்னைக்கு ஒரு அழகான ஒரு குட்டி பாண்டிச்சேரின்னு சொல்லக்கூடிய வகையில எல்லா விதமான ஃபெசிலிட்டியோட இந்த இடம் இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் போதே அவ்வளவு அழகா வந்து கோஆபரேட் பண்றாங்க. சோ அந்த வரிசையில நம்ம தெரிஞ்சுக்க போறது இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில தெய்வ நாயகம் பிள்ளை தோட்டம் இருக்க பல பெயர்கள் இருக்கு. டிபி தோட்டம், தனுசு புள்ள தோப்புன்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் சொல்றாங்க. சோ இந்த தெய்வநாயக பிள்ளை தோட்டத்துலதான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட தான் பேச போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தவங்க சேர்ந்திருக்காங்க. யார ஒன்னு கேட்கலாம். வணக்கம் மேம், உங்க பேருங்க?
2: செண்பகம்
1: மேம். வந்து ஆஃப்லைன்ல அவ்வளவு தூரம் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, ஆன்லைன் வந்து கொஞ்சம் பயப்படுறீங்களே, ஏன் மேம்?
2: பயப்பில்லம்மா, என் பேர் செண்பகம், இங்கதான்
1: இருக்கேன்.
2: 45 வருஷமா இருக்கிறமா.
1: உங்களுக்கு 45 வயசு, ஆனா உங்களுக்கு 45 வயசு மாதிரியே தெரியல, ரொம்ப யங்கா இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க மேம்?
2: இங்க தான் இருக்கீங்க? இங்க இருப்பேன் இல்லாட்டா பாம்பேல இருப்பேன்.
1: ஓகே, இப்ப வந்து உங்க ஊருக்கு எப்படி இந்த பெயர் வந்தது, தெய்வநாயக பிள்ளை தோட்டம்னு தெரியுமா?
2: அவர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்த பார்த்துவாரு. அவர் தோப்பு, இங்க தோப்பு தொடர்பெல்லாம் இருந்தது. அவரு தெய்வநாயகத்துக்கு அந்த ஐயாவுடைய இடம் இதெல்லாம் அதனால இந்த பொன்னியம்மன் கோயில் வந்து அவர் கட்டினது. அதனால வந்து அவர் பேர் வந்து
1: ஊரோட சிறப்புனா எந்தெந்த விஷயம்? இப்ப பொன்னியம்மன் கோவில் அப்படின்னு சொன்னீங்க, இந்த கோவிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: இந்த கோயில் வந்து நான் பிறக்கவே இல்லம்மா, அப்ப அதுக்கு முன்னாடி இருக்குது. எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த கோயில் இருக்குது. அதனால இந்த பொன்னியம்மன் கோயில வந்து தெய்வநாயகர் தான் கட்டினாரு. அதனால இந்த கோயிலை வந்து நாங்க தான் இப்ப பாத்துக்கணும் இருக்கிறோம், நாங்க தான் பாக்குறோம்.
1: சௌரியமா
2: பஸ்ட் சௌரியம் கிடையாது, 45 வருஷம் சௌரியம் கிடையாது. இப்ப எல்லாமே பக்கத்துலயே மார்க்கெட்டு, எல்லாம் ஹோட்டலு எல்லாமே இருக்குது, எல்லா சௌரியமும் இருக்குது. ஸ்கூலுங்க பக்கத்துலயே இருக்குது, எல்லா சௌரியமும் இருக்குது, பக்கத்துலயே இருக்குது எங்களுக்கு.
1: சின்ன வயசுல உங்க பொழுதுபோக்கெல்லாம் என்ன இந்த ஏரியாவில? இப்ப 45 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப நீங்க உங்களோட சைல்ட்ஹுட்டை நினைச்சு பார்க்கும் போது நீங்க எந்த மாதிரியான பொழுதுபோக்கு விஷயம்லாம் நீங்க எப்படி எல்லாம் விளையாடுனீங்க, எப்படி எல்லாம் இருந்தது?
2: சின்ன வயசுல என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் இங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க கூட விளையாடவும் கொள்ளுவேன். நான் வந்து ஒரு 25 வயசுக்கு அப்புறம் நான் இங்க கிடையாது, நான் பாம்பேக்கு
1: போயிட்டேன்.
2: போயிட்டு நான் வருவேன், போவேன் இந்த சாமி பாக்கிறதுக்கு, எங்க வீட்டை பாக்கிறதுக்கு நான் வருவேன். இந்த இடம் எனக்கு பிடிச்ச இடம், நான் பிறந்த வாழ்ந்த இடம், அதனால நானும் வருவேன்.
1: இப்ப இங்க வந்து ஒரு தோப்பு இருந்ததா சொல்றாங்க, இப்ப அது இல்லையே, அது என்னவா மாறி இருக்கு?
2: அது கன்சூமர் கோர்ட் ஒண்ணு கட்டினாங்கம்மா, அந்த தோப்பெல்லாம் அழிச்சிட்டு கன்சூமர் கோர்ட் ஒண்ணு கட்டினாங்க. இந்த மிலிட்ரிக்காரங்களுக்கோசம் இந்த கோர்ட்ஸ் கட்டிக்கிறாங்க, அதனால தோப்பு அழிச்சுட்டாங்க.
1: அழகா
2: இங்க வந்து ஆபீஸ் இருக்குது, ரீசெண்டா ஆகி போச்சு இடம் எல்லாம்.
1: இப்ப உங்க ஊருக்கு மார்க் கொடுக்கணும்னா எத்தனை மார்க் கொடுப்பீங்க நீங்க?
2: 100 மார்க் கொடுத்தோம்.
1: 100 மார்க் கொடுப்பீங்க, அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு ஊரு? ஓகே, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் உணவு பழக்க வழக்கங்கள் பத்தி சொல்லுங்களேன். உங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: எல்லாருமே பிடிக்கும் எனக்கு, எல்லாரும் எனக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் என்ன பிடிக்கும் ரொம்ப.
1: என்ன மாதிரியான விஷயத்த எல்லாம் நீங்க எல்லாம் ஒண்ணு கூடி எல்லாம் சிறப்பா சொல்லுவீங்க?
2: பொன்னியம்மா திருவிழா நடக்கும்போது திருவிழாக்கு பார்ப்போம். இந்த கோயில்ல தீபாவளி ரொம்ப கிராண்டா கொண்டாடுவோம் எல்லாரும், எல்லாம் கிராண்டா பண்ணுவோம்.
1: வேற ஏதாவது உங்க ஊரை பத்தி எங்களுக்கு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: உங்களுக்கு எங்களுக்கும்.

0: உங்க பந்திக்கு வந்து இன்னும் கிராண்டா பண்ணுவோம்.
1: நம்ம செண்பகம் கிட்ட வந்து இன்னைக்கு பேசி இருந்தோம், ரொம்ப வந்து சூப்பரா வந்து அவங்களோட ஊரை பத்தி சிறப்புகள் சொன்னாங்க. அவங்க சொன்ன சிறப்புகள் மட்டும் இல்லாம இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. அதாவது இங்க நம்ம பொன்னியம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இடம் வந்து தோப்பா இருந்தது. அந்த காலத்துல இந்த தோப்புல வந்து நிறைய பேர் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் வந்திருக்கு. சோ அதுல வேலை செய்யறவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் சேர்த்து குடியிருப்பு பகுதியாகவும் வந்து இது கருதப்படுது. இன்னும் இந்த பொன்னியம்மன் கோவில் அண்ட் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சிறப்புகள் பல விஷயங்கள் குறித்து நம்ம புதுவை நிகழ்ச்சியில தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் நேர்களே. சோ வந்து மிஸ் பண்ணாம நம்ம ஷோவை கேளுங்க. ஒரு கமர்ஷியல் பிரேக் அண்ட் சாங்குக்கு அப்புறமா நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் பாண்டிச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் FM ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
2: FM ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 10:30 மணிக்கு புதுடெல்லி யஸ்வபூமியில் இந்திய செமிகான் மிஷன் சார்பில் நடைபெறும் செமிகான் இந்தியா 2026 தொடக்க விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றும் உரையினை நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தவறாதீர்கள் நேர்களே, இன்று காலை 10:30 மணிக்கு நமது முதன்மை அலைவரிசையில்.

0: rupees, widening the social security. The Economic Advisory Council recommends ending sterilization-linked incentives, as national fertility rate is well below the replacement fertility rate, writes the Hindustan Times. And finally, in a historic milestone, Sayukta Parashar becomes first woman IPS officer to lead CRPF's elite Cobra unit, states the Pioneer. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to inaugurate Semicon India 2026 at Yashobhoomi, New Delhi this morning. BJP to launch month-long nationwide Seva Sankalp Abhiyan today to mark Prime Minister Modi's birthday. India rejects so-called Pakistan-China Boundary Joint Commission, says Islamabad has no locus standi to enter into arrangements concerning Indian territory under its illegal and forcible occupation. US Federal Reserve raises interest rates for first time in 3 years. US House of Representatives passes package of sanctions targeting Russian officials and key pillars of its economy. And in men's cricket, third and final T20 international to be played.
2: FM Rainbow 102.8. இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 8:30:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: FM ரெயின்போவின் நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நம்ம வந்து இன்னைக்கு அவங்க ஆர்ஜே சோனியா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபி தோட்டம், அதாவது முத்தியால்பேட்டில் இருக்க டிபி தோட்டம் அந்த ஏரியாவில் தான் வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த ஏரியா பற்றிலாம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது, நீங்கள் வந்து பிரேக் போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்களே, இப்போ அடுத்தது யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்கலாம்.
6: Yes, welcome back to the show. நம்ம புதுவை, நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்தியால்பேட் பகுதியில இருக்கக்கூடிய, அதுவும் MG ரோட் மெயினான இடத்துல ஒரு சந்துல இருக்கக்கூடிய தெய்வநாயக பிள்ளை தோட்டம் அப்படின்ற இடத்துலதான் நம்ம இன்னைக்கு வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப அன்பாகவும் அழகாகவும் வந்து நம்ம கூட பேசிட்டு கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாருமே நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப பேட்டி இருக்கலாம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன். முன்னாடி வந்து இந்த இடத்துல தோப்பா இருந்திருக்கு. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் கன்சியூமர் கோர்ட்டா வந்து மாறி இருக்குது. இப்ப புதுச்சேரியோட முக்கிய அரசு அலுவலகமான வருமானத்துறை அலுவலகம் வந்து இந்த குட்டியான ஒரு பிளேஸ்ல இருக்குது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த இடத்த ஒரு பெரிய இடமா எடுத்து காட்டுறதுக்கு இந்த ஆபீஸ் வந்து ஒரு உத்வேகமா வந்து பயன்படுது. சோ இங்க இருக்கக்கூடிய ஒரு மக்கள், அதுவும் வந்து அந்த காலத்துல வயதான மூத்த ஒருத்தவங்களுக்கு அவங்க சமூகம் பேச போறோம். அவங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்றதை காட்டிலும் அவங்களோட பழைய மெமரிஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கூட நம்ம பேச. அம்மா வணக்கம்மா, உங்க பேருமா? கிருஷ்ணவேணி. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது?
7: 70
6: வயசு. நீங்க எத்தனை வருஷமா இந்த தெய்வநாயக பிள்ளை தோட்டத்துல இருக்கீங்க?
7: மரம்
6: விளையாடுவோம்,
7: ஒரு சில்லு விளையாடுவோம், அப்புறம் விளையாடுவோம், சட்டி பானை வச்சுக்கணும் விளையாடுவோம், குழந்தை சட்டி பானை.
6: உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க?
7: எனக்கா
6: விளையாடி
7: இருக்காங்க. அவங்க எல்லாம் விளையாடல, அவங்களுக்கு அந்த நோக்கம் எல்லாம் தெரியாது. நாங்களும் விளையாட விடல. எல்லாம் படிக்க கேட்டுக்கே அழைச்சு அழைச்சுக்கணும் அப்படி விட்டேன்.
6: நீங்க படிச்சிருக்கீங்களா?
7: படிக்கவே இல்லை,
6: பள்ளிக்கூடம் போனது இல்லை.

0: போன மரத்து வழிகளை அடிக்கிறாங்க வந்து உட்காந்துட்டேன். தீந்து பூசியாதான்
1: இங்க ஒரு சினிமா தியேட்டர் இருந்துதான் சொல்றாங்க, அதெல்லாம் நிறைய பேர் பொழுது புக்கு நாங்களே, அதை பத்தி சொல்லுங்களா.
0: நெஜிண்டா கோட்டா சினிமாக்கெல்லாம் போவோம், போயிட்டு வந்து இருப்போம், நல்லா ஜாலியா இருப்போம்,
1: அவ்வளவுதான். அந்த தியேட்டர் எப்படி இருந்தது?
0: நல்லா இருந்தது, நல்லா நல்லா இருக்கும்.
1: தீபாவளி இந்த மாதிரி பொங்கல் பண்டிகை எல்லாம் அந்த காலத்துல எப்படி இருக்கும்?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சுயமுண்டை மசால் வடை இட்லி தோசை கறி குழம்பு இப்படி எல்லாம் வச்சு சாப்பிடுவோம்.
1: பொன்னியம்மன் கோவில்
0: இருக்குன்னு சொல்றாங்க, யாரும் குடுத்து உதவுறோம் இல்ல, நாங்க தான் பாத்துக்கிறோம். ஆடி மாசம் கூழ் ஊத்தி கும்பம் கொட்டி கோழிக்கிட்ட புடிச்சு எல்லாம் செய்து ஊரை கூட்டி கொடுப்போம். டிவி நகரு என்ன நம்ம தனுசு புள்ள தோட்டம் சின்னியா பாத்திரக்காரங்களாம் வாங்குவாங்க, அவ்வளவுதான்.
1: பொன்னியம்மனோட சக்திய
0: நல்லா இருக்கும், நல்ல சக்தி உள்ளவங்க. எங்களுக்கு எனக்கு ஒண்ணு நடந்ததாதான், வீடு எனக்கு கிடைக்கணும் நினைச்சேன், அது கிடைச்சிது எனக்கு. இந்த வீடு
1: இந்த
0: சொந்த வீடு தான். ஓகே ஓகே.
1: என்னென்ன மாதிரியான வசதி எல்லாம் இருக்கு? இப்ப ஏதாவது காய்கறி வாங்கணும் போகணும்னா நீங்க போய் வாங்கணுமா?
0: எல்லாம் நாங்க அங்க போய் தான் கடத்தூர்லதான். அப்பெல்லாம் வண்டி கிடையாது, வண்டி கிடையாது, நடந்தே போய் நடந்தே வாங்கிருக்கோம். இப்ப வண்டி இருக்குது, போனாலும் போவோம், இல்லைன்னா நடந்து போனாலும் போயிடுவோம்.
1: நடந்து இந்த 70 வயசுல நீங்க நடந்து போறீங்க, சூப்பர். பாருங்க நேயர்களே, அந்த காலத்துல வந்து இந்த அம்மா வந்து அந்த அளவுக்கு சாட்ட உணவு அண்ட் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை விளையாட்டு சில்லு அப்படி இப்படின்னு சொல்றாங்க பாருங்க. சில்லு சுங்கரக்கான ஹோல் பாடிக்கு அவங்க கொடுத்த அந்த இது வந்து இப்ப 70 வயசுக்கும் அவங்க வந்து அழகா நடந்து போற அப்படின்னு சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப ஆசையா இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிமா. சோ இந்த மாதிரி இன்னும் நீங்க தேவநாயகத்துல தோட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் கூட நம்ம பேச போறோம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் புதுச்சேரி. 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 8:42. எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு அஜய் சூனியா வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியா பத்தி நிறைய தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம். பிகாஸ் இது வந்து ஒரு சின்ன ஊர் அப்படிங்கறதுனால, அதுவும் சின்ன ஊர் இல்ல சின்ன ஏரியா அப்படின்றதுனால, இங்க இருக்கக்கூடிய கன்சியூமர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வந்து ஒரு கிணறு இருந்திருக்கு, இப்ப வந்து அந்த கிணறு இல்ல. அதை பத்தியும் சொல்றதுக்காக இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம் மேம்.
4: பேர் நல்லி. நீங்க எந்த ஊர் மேம்? நாங்க எங்க அம்மா ஊர். அம்மா ஊர் ஆனத்தூர். கிராமம் கிராமம் ஆனத்தூர். அங்கிருந்து வந்து இங்க நான் 37 வருஷம் ஆகுது.
5: கல்யாணம் பண்ணி இங்க கல்யாணம் பண்ணி
4: 37 வருஷம் ஆகுது. இங்க எல்லாரும் நல்ல மக்கள் தான்.
5: இப்ப உங்களுக்கு ஆனத்தூர் பிடிக்கும் சொல்லுவீங்களா இல்ல இந்த கைநாயக பள்ளிக்கு?
4: ஆனத்தூர் அது அம்மாவும் விட்டு கொடுக்க முடியாது. கிராமம் தான் எங்க பாடி தெரு பிடிக்கும். ஆமா,
5: ஒரு கிராம பகுதியில இருந்து இந்த தெய்வநாயகர் பிள்ளை சார் கல்யாணம் பண்ண வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பயமா இருந்தா இல்ல ஹாப்பியா இருந்தா?
4: அப்ப கொஞ்சம் பயமா தான் இருந்தது.
5: பயமா
4: இருந்தாலும் அங்க வந்து இதுவா இருந்தது, ஒரு குடிசையா இருந்தது. இப்ப பரவாயில்ல, இப்ப எல்லாம் ஆமா சூப்பரால கோட்டல் எல்லாம் இருக்குது.
5: காலத்துல இருந்த உங்களோட வந்தப்ப இருந்ததுக்கும் இப்பதைக்கும் என்னதான்?
4: அப்ப சிக்கிறதுக்கு இப்ப பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்குது. அப்பெல்லாம் ஒரு இதா இருந்தது, கிராம மாதிரி இருந்தது இல்லையா இந்த ஏரியா. இப்ப பரவாயில்ல, ரொம்ப ஆயிப்போச்சு. அந்த மளிகை கடையில குடோன் வேலை
5: செய்யறேன்.
4: நான் ஒரு 25 வருஷமா வேலை செய்யறேன்.
5: அந்த குடோன்ல வேலை செய்யறது பத்தி கேட்டா நீங்க எல்லாருக்கும் எல்லாமே? சரி, உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் அந்த கிணறு பத்தி சொல்லுங்க. இந்த கிணறு இங்க வரும்போது
4: எல்லாம் தண்ணி மொழுவாங்க. ஆமா, தண்ணி எல்லாம் கொண்டு வைப்போம் எல்லாருமே. இந்த கிணறுல தண்ணி மொழுவோம். ஆமா, குடிக்கிறதுக்கலாம். குடிக்கிறதுக்கும் அது அங்க வெளியில போய் மூடுவோம். அர்ச்சனா தேட்டிலிருந்து போய் குடிச்சு வருவோம். இங்க ஆடுறதுக்கு மட்டும் இந்த கிணத்துல உண்டு. எல்லாருமே இங்கதான். அப்ப இருந்து ஜனங்கள் நிறைய இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிட்டாங்க. ஆமா, வீடெல்லாம் பெருசு கத்தி வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. இப்ப நிறைய ஜனங்க இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் ஜனம் கம்மியா இருக்கு
5: ஆயிட்டாங்க. சரி, இப்ப வந்து நீங்க வேலைக்கு போறீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட பொழுது போக்கு?
4: பொழுது போக நாங்க டிவி பார்ப்போம். எதிர் வீட்டுல பக்கத்துல பேசிட்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போ

0: போவோம், செவ்வாய்க்கம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஏன்னா எது வீட்டுக்கு கேட்டாலும் டிவி பார்ப்போம், அதான் பொழுதுபோக்கு. ஆமாம், வேலையை விட்டு எங்கள் வீட்டுக்கு வருவோம், காலைல வேலைக்கு போவோம்.
1: வசதி இப்ப வந்து நீங்க ஒரு காய்கறி வாங்கணும் இந்த மாதிரி
0: மார்க்கெட் தான் போனேன். வருவான், ஆனா வருவாங்க சாயங்காலம் வருவாங்க, ரெண்டு ஆமா ஆறு வர ரெண்டு மணிக்கு வருவாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க வாங்க நான் வேலைக்கு போயிடுவான், அதான் காலையில மார்க்கெட் வாங்கி வச்சுக்கோ, வாங்கி வச்சு நான் சமைச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டு சாயங்காலம் வரும்.
1: வந்து உங்க வாழ்க்கை முறை போயிட்டு இருக்கு,
0: வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான். அது
1: உங்களுக்கு சோப்பா வந்ததுன்னு சொல்றாங்க, இப்ப இந்த மாதிரி
0: இப்ப நல்லா இருந்தது, இப்ப சோப்பா தான் இருந்தது. அப்ப நிறைய ஜனங்கள்லாம் அப்பயும் நல்லா தான் இருந்தது. இப்ப வர நிறைய இருந்தாங்க, இப்ப யாரெல்லாம் வீட்டுல இருந்தாங்க, அப்ப இப்ப வீட்டுல இருந்து எல்லாம் வெளியில போயிடுறாங்க, போயிடுறாங்க.
1: ஒரு 37 வருஷமா இங்க இருக்குன்னு சொல்றீங்க, இப்ப அந்த காலத்துல இந்த குழந்தைங்க எல்லாம் இங்க விளையாடி இருப்பாங்க இல்லையா, அது என்ன மாதிரியான விளையாட்டுலாம் இருந்தது? இப்ப
0: விளையாடுற குழந்தைங்க சொல்றதுக்கு இப்படி விளையாடுவாங்க, ஜிஜாமா விளையாடுவாங்க, அது இப்படி போய் இதுவா இருப்பான். இப்ப யாரும் இப்ப இல்ல விளையாடல, எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க,
1: விளையாடுவாங்க,
0: நாட்டுக்காக விளையாடுவாங்க, பந்து அடிப்பாங்க, கிரிக்கெட் விளையாடுங்க, பசங்க வெளியிருந்து வந்து அங்க விளையாடுவாங்க.
1: கேக்குது,
0: கேப்போம், பாட்டு கேட்போம், செய்தெல்லாம் கேட்போம், ஏதாவது விஷயம்னா சொல்லுவாங்க, அதான் கேட்போம், கேட்காம இருக்கும். சந்தோஷமா தான் இருக்குது, சந்தோஷமா தான் இருக்கு, எல்லாரும் பிடிக்கும் எங்களுக்கு, இங்க இருக்கணும் எல்லாரும் போய் பிடிக்கும்.
1: நன்றி, ஓகே லல்லி மேடம், தேங்க்யூ சோ மச். லல்லி மேடம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் அண்ட் சாஃப்டா வந்து பேசியிருந்தாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த காலத்துல அந்த குழந்தைங்க நிறைய விளையாடுற மாதிரி, இந்த காலத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த அளவுக்கு விளையாடுறது இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் கிண்ணர்ல இருந்துதான் தண்ணி எடுத்து அவங்க வந்து சமையலுக்கு தான் பயன்படுத்தி இருக்காங்கன்னு கேட்கறதுல இப்ப கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, கிராமப்புறங்கள்ல கேள்விப்பட்டிருக்கு, பட் இப்ப வந்து கேட்கறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான தகவலா இருக்கு. ஓகேவா, இன்னும் வந்து இந்த மக்களுக்குள்ள தொடர்ந்து நம்ம இணைந்திருக்கலாம், கேளுங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஆர்ஜே சோனியா வந்து இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரா வந்து டிபி தோட்டம்ல பண்ணாங்க. கடைசியா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை, நம்ம புதுவை நிகழ்ச்சி இந்த ஒரு மணி நேரம் நீங்க போனதே எனக்கு தெரியலங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருந்தோம் அப்படின்னா, தெய்வநாயக பிள்ளை தோட்டம், டிபி தோட்டம், தனுசுப்பிள்ளை தோட்டம்லாம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் கூட தான் பேசியிருந்தோம். ஒவ்வொரு மக்களும் வந்து அவங்களோட பாஸ்ட் அண்ட் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் ஆகட்டும், இந்த கிணறு ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த பொன்னியம்மன் கோவில், பக்கத்துல இருக்கக்கூடிய கதைகள், இங்க இருக்கக்கூடிய மக்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே இந்த ஒரு மணி நேரம் நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கேட்டுட்டு இருந்த உங்களுக்குமே வந்து இந்த ஊர் மக்களை பத்தி தெரிஞ்சுக்க இது நல்ல வாய்ப்பா இருந்திருக்கும். சோ இதோட நம்ம நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் நானும் வந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துச்சு. டாடா, பை பை. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபாம் சொரியா சிறங்கம் சைபாம் இடையில் அடையா சைபாம் சேர்த்து புண்ணா சைபாம்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு குழந்தை அம்மா கிட்ட போச்சு, அம்மா என்ன தூக்கிக்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறாங்க. எந்த பக்கம் வச்சுக்கிறாங்க? இடது பக்கம். பொதுவாக குழந்தைய தூக்குறவங்க யாரும் வலது பக்கம் இடுப்பில் வச்சுக்கிறதில்ல. விவரம் தெரியாத சில ஆம்பளைகள் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறது உண்டு. இப்போ நீங்களும் பார்த்துருக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப காலமாகவே குழந்தைகளை வந்து இடுப்பில் இடது பக்கமாக வச்சிருக்கிற பழக்கம்தான் இருந்து வந்திருக்குது. இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா? அப்படி இருந்தால் தான் குழந்தை சொல்கிறத குழந்தை நினைக்கிறத தாயினால் நல்லா உணர முடியுதான். இடது பகுதி ஆட்சி பண்ணுறது குறிப்பாக காதின் தலைமையகம் இருக்கிறது வலது பக்கம்தான். அதனால் தாய் வந்து குழந்தைக்கு பதில் சொல்லவோ அது என்ன கேட்குதுங்கிறத சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கவோ அதுதான் சௌரியம் அப்படின்னு ஆய்வாளர்கள் இதுக்கு காரணம் சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதான், தாய்க்கும் குழந்தைக்கும் நெருக்கம் அதிகமாகுதான், குழந்தைக்கும் பாதுகாப்பு அதிகமாக. அது மட்டும் இல்லை, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இடுப்பில் சுமக்கிறதுனால அவள் நினைக்கிறத அவளோட இதய துடிப்பை குழந்தை உணர்தான். 9 மாதத்துக்கும் அதிகமாக இருந்த இடம் இல்லையா, அதனால் அவளை பற்றி நல்லா அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பும் குழந்தைக்கு கிடைக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வலது கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க பயன்படுத்திய கல் ஆயுதங்கள்லாம் வலது பக்கமாக தான் தீட்டப்பட்டிருக்குது. அதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வலது கையை தான் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்கங்கிறது தெரியுது. இப்படிலாம் இருந்தால் கூட இன்றைக்கி நம்மளில் 10ல் ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அது இடது கை பழக்கம். 10 பேரில் ஒருத்தருக்கு இருக்குதான், நிபுணர்கள் தான் சொல்கிறாங்க. ஆனாலும் 2 கைகளும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் ரொம்பவும் முயற்சி பண்ணுதான். இப்போது வலது கை பழக்கம் உள்ளவங்க பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு செயல்படுத்துகிற தலைமையகம் தலையின் பின்புறம் பிடரியில் இருக்குது. இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு மூளையில் 2 பக்கங்கள்லேயும் தலைமையகம் இருக்குது. இது விஞ்ஞானிகள் சொல்கிறது. எத்தனையோ மேதைகள் இடது கை பழக்கம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. அமெரிக்க மேதை பெஞ்சமின் பிராங்கலின், இத்தாலிய ஓவியர் லியனார்டோ டாவின்சி, இப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. காலங்காலமாக இயல்பாகவே இடது கை பழக்கம் இருந்து வந்திருக்குது. அப்படி இருக்கிறப்போ வலது கை எப்போ இடது கையை வென்றது ஜெயிச்சது அப்படிங்கிற விவரம் இன்னமும் யாருக்குமே புரியல, ஆய்வாளர்களுக்கும் புரியல, அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் வந்து இடது பக்கமாக தான் சுற்றுது. வானத்தில் இருக்கிற வெள்ளி வீதி, அப்புறம் அணுவில் இருக்கிற துணுக்குகள், உடம்பில் இருக்கிற அமினோ அமிலம், இப்படி எல்லாமே இடதுபுறமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இவ்வளவு செய்திகள் இடது கைக்கு ஆதரவாக இருக்கிறப்போ அது எப்படி வலது கைகிட்ட ஏமாந்தது அப்படிங்கிற ரகசியம் இன்னமும் யாருக்கும் தெரியலையா. இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இது இன்னமும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குதான். இப்படி இடது கை ஒதுங்கிட்டதுனால இப்போல்லாம் வலது கைக்கு தான் மரியாதை அதிகமாக போச்சு. ஒரு ஆசாமி இடது கையில் கட்டுப்போட்டுக்கிட்டு வந்தானா, கையில் என்னப்பா கட்டுன்னு விசாரிச்சிருக்கிறார் ஒருத்தர். ஒரு இயந்திரத்தை பிரித்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் அதை ஓட விட்டு பார்க்குறப்போ இடது கை விரல் மாட்டிக்கிட்டுது, அதுதான் கட்டு அப்படின்ட்டுருக்கான். நல்ல வேலை வலது கை மாட்டியிருந்தால் உன்னால் சாப்பிடக்கூட கஷ்டமாக போயிருக்குமேன்னார் அவர். இதுக்கு அவன் சொன்னானா, முதல்ல வலது கை தாங்க மாட்டிக்க இருந்தது, நான் தான் உடனே புத்திசாலித்தனமாக அதை இழுத்துக்கிட்டு இடது கையை கொடுத்தேன் அப்படின்ட்டுருக்கான். இவன் எப்பேற்பட்ட புத்திசாலி பாருங்க. அதனால் இந்த வலது கை இடது கைங்கிறத பற்றி அறிவியல் ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கை சுத்தமாக இருக்கணும், இது வாழ்க்கைக்கு முக்கியம். உண்மை, உழைப்பு, நேர்மை இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் இந்த இடது கை பழக்கம் வலது கை பழக்கம் எது எப்படி இருந்தாலும் அது ஒருத்தருடைய புத்திசாலித்தனத்தை பாதிக்கிறது இல்லை. அதனால் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது இல்லை. அதனால் நாம் நம்ம உடம்பையும் புரிஞ்சுக்குவோம், மனசையும் புரிஞ்சுக்குவோம், அப்படி புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம்.
3: இதுவரை

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது வாழ்த்துச் செய்தியில் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் தொடர்ந்து சேவை ஆற்றுவதற்கான சக்தி ஆகியவற்றை இறைவன் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சேவையில் அவரது அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக உள்ளது என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள கட்டுமானம், கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான அவர்களின் முயற்சிக்கு அனைத்து ஊக்கங்களையும் அளிப்பதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் செய்வதற்கான வழிவகைகள் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிறிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் விவாதித்தார். அப்போது செயற்கை நுண்ணறிவு, உயர் செயல்திறன் கணினி, தரவு மையங்கள் போன்ற வளர்ந்து வரும் துறைகளுக்கான இந்தியாவின் மின்சார உள்கட்டமைப்பு தேவைகள் மற்றும் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். காற்றழுத்த தாழ்வு பாதை மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று கோவை, நீலகிரி, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 9:58. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரெயின்போ புதுவை 102.8 இது இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்க டைப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505 என்ற எண்ணு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஷோட ஃபர்ஸ்ட் சாங் கேட்டிருக்காங்க அசாம்ல இருந்து ஹிதேந்திர தாஸ் அவர்கள், அயன் திரைப்படத்திலிருந்து.

0: இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க கோவையிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் அவர்கள், குணா திரைப்படத்துல இருந்து.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

நேரம் 9:15:30 ஆகிட்டு இருக்கு. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி 7598510505 என்னிருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். இப்போ அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க, தேனி மாவட்டத்திலிருந்து ராதப்பிரியா அவர்கள், குஷி திரைப்படத்திலிருந்து.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. கும்பகோணத்தை சேர்ந்த பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி அவர்கள், ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:32 நொடிகள். இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க கோவையில இருந்து சுப்பிரமணியன் அவர்கள், மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. போலூர்ல இருந்து ரோசி, பச்சை பழனி, திவ்யா அவர்கள், சிங்கம் 2 திரைப்படத்திலிருந்து.

0: 20 ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 9:42. இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க செஞ்சி சிங்கவரம்ல இருந்து கலைவாணி கனிஷ்மா அவர்கள், கோ திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. கடலூரை சேர்ந்த சோனாட்சி சிவமுருகன் அவர்கள், கும்கி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. பாக்கம் கூட்டுறோடு சேர்ந்த விக்னேஷ், ஸ்வாதி, தேவன்யா அவர்கள், சிவா மனசுல சக்தி திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர்வர் பண்ண நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய பேரால சாங் கேட்க முடியாம போயிருக்கும். அவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி சி சீதாலட்சுமி, பொன்னியம்மன்மேடு, வன்னை கணேசன், சென்னை சுகன்யா பரத், கும்பகோணம் பட்டாளம், ரமேஷ் ஜெயந்தி, தாராசுரம், விஜயா கைலாசம், நாகை மாவட்டத்தை சேர்ந்த பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, சஷ்டிகா, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி ரிதன் தாசன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், கள்ளக்குறிச்சி மாவட்டம்லேருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், பொம்மி நாயக்கன் பட்டி, தேனி மாவட்டம் செல்வம். இத்தனை பேர் சாங் கேட்க முடியாதனால வந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஈவினிங் மனம் விரும்பிய நிகழ்ச்சி இருக்கு. நாளைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சாங்லாம் கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்த நிகழ்ச்சி கெட் செட் கோ காயத்ரி அவர்கள் மூலமா சூப்பரா ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ரெடியா இருங்க.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீ வித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், புதுச்சேரி மாநில முதலமைச்சர்

திரு ரங்கசாமி, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் 5வது செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடக்கி வைக்கிறார். உலக அளவிலான செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையிலும் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனித வளத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இம்மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதுபெரும் கன்னட திரைப்பட நடிகர் அனந்த்நாக் 2024 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 22 தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் அவருக்கு இந்த விருது வழங்கப்படும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்த திருமதி இஷிதா ராட்டி இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதுச்சேரி ஆட்சியர் திரு குலோத்துங்கன் காரைக்கால் ஆட்சி பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என்று புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இணைச் செயலாளர் திரு முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லி அருண்ஜெட்லி மைதானத்தில் இன்று இரவு 7:30 நடைபெறும் சர்வதேச T20 ஆடவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாடு போட்டியின் முதல் சுற்றில் இந்தியா ஓபன் பிரிவில் 3-1 என்ற கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் பிரிவில் 4-0 என்ற கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11:00.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ புதுவை 102.8. சுறுசுறுப்பும் சவால்களும் சந்தோஷமும் கலந்த சூப்பரான ஷோ தான் கேட் சே கோ நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. இங்க கேள்விகள் வரும் விதவிதமாக, பதில்கள் வரும் பட்டாசாக. சிந்திக்க தயாரா இருக்கீங்களா? விளையாடவும் தயாரா இருங்க. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: சரியா தவறா?
1: ஆமாங்க, சரியா தவறா, அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து விளையாட போறோம். நான் வந்து இன்னைக்கு முதல் கேள்வி என்ன கேட்க போறேன் அப்படின்னா, பட்டாம்பூச்சிகள் தங்கள் ரெக்கைகளால் பொருட்களை சுவைக்கின்றன. இது வந்து சரியா தவறா? நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரிதாங்க நீங்க சொன்னது, இல்லைங்க தவறுங்க அப்படின்னு வந்து நீங்க தான் எனக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. பட்டாம்பூச்சிகள் வந்து அவங்களுடைய ரெக்கைகளால தான் வந்து அந்த பொருட்களை வந்து சுவைக்குது. அதாவது ஒரு பூ மேல அது வந்து உட்காரும் போது அதோட ரெக்கைகளால தான் அது வந்து அந்த தேனை வந்து எடுக்குது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இது வந்து சரி அப்படிங்கிறீங்களா? உடனே போன் எடுத்து எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணுங்க. தவறா இருந்தாலும் எஃப்எம் ரெயின்போவுக்கு நீங்க கால் பண்ணணும். என்ன நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. வெளியூர் நேர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். இன்னைக்கான நம்ம விளையாட போறது என்ன அப்படின்னா, சரியா தவறா, பட்டாம்பூச்சிகள் தங்களுடைய ரெக்கைகளால பொருட்களை சுவைக்கின்றன.

0: நேரம் 10:09. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா தவறா? ஆமாங்க, சரியா தவறா அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து நான் கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பட்டாம்பூச்சிகள் தங்கள் ரெக்கைகளால பொருட்களை சுவைக்கின்றன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு நீ வந்து சொன்னது சரிதாமா, நீ சொன்னது தப்புதாமா அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராஜகோபால் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே சார், இப்ப நான் சொன்னது வந்து தவறா சரியா?
1: நீங்க சொன்னது தவறுதான் மேடம், அது கால்கள்ல தான் இருக்கு மேடம். அது என்னுடைய உணர்வு திறன்,
0: அதாவது அந்த உணர்வு திறன் வந்து கால்கள்ல தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரெக்கைகள்ல இருக்காது அப்படின்னு சொல்றீங்க தானே?
1: ஆமா ஆமா ஆமா.
0: சூப்பர் சூப்பர், கரெக்ட் சார். வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி மேடம்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி.
0: நேர்லே ராஜகோபால் சார் சொன்ன மாதிரி நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அதாவது பட்டாம்பூச்சிகள் வந்து அவங்களுடைய கால்கள்ல தான் அந்த வந்து தேனை எடுக்கிற அந்த உணர்ச்சி வந்து இருக்கு அப்படின்னு வந்து ராஜகோபால் சார் சொன்னது. அது முற்றிலும் சரி, அதுதான் நான் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்ததா கெட்செட் கோ நிகழ்ச்சியில நான் வந்து என்ன கேள்வி வந்து சொல்ல போறேன் அப்படின்னா,

0: சில உலோகங்கள் தண்ணீர்ல போடும்போது வெடிக்கும். அதாவது ஒரு சில உலோகங்கள் வந்து இருக்கு, அது வந்து தண்ணியில போட்டோடனே டொப்பு அப்படின்னு வெடிக்கும். இது வந்து நான் சொன்னது சரியா தவறா அப்படின்னு வந்து நீங்க தான் வந்து சொல்லணும். ஓகேவா? இது கரெக்டா இல்லையா அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு வந்து 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல நீங்க கால் பண்ணி எனக்கு சொல்லணும். நீ சொன்னது தப்புதாமா, நீ சொன்னது சரிதாமா அப்படின்னு நீங்க கால் பண்ணி சொல்லணும். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா நம்ம வந்து விளம்பரம் கழிச்சு ஒரு பாடல் கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமம்பாக்கம் பாண்டிச்சேரி.

0: நேரம் 10:16 நம்மிடம் எஃப்எம் ரெயின்போவின் கேட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு
1: சரியா தவறா.
0: ஆமாங்க, சரியா தவறா அதுதான் விளையாடிட்டு இருக்கோம். கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, சில உலோகங்கள் தண்ணீரில் மட்டும் போடும் போது வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு ஒரு நேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் சொல்றது சரியா தவறா அப்படின்னு சொல்றதுக்காக. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் கலைவாணி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பலமா இருக்க மேம்.
0: ஓகே, நான் கேட்ட கேள்விக்கு வந்து சரியா தவறா? ஒரு சில உலோகம் வந்து தண்ணீர்ல போடும் போது வெடிக்கும். என்னென்னலாம் உலோகம் வந்து வெடிக்கும் அப்படின்றது வந்து அழகா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நேர்களே, அந்த சில உலோகங்கள் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அதெல்லாம் வந்து அழகா வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. இது ஏன் வந்து வெடிக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து கார உலோகங்கள், அதாவது அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவ வந்து தண்ணீர்ல நம்ம தொடர்பு கொள்ளும் போது அது வந்து தீவிரமாக வினை புரிந்து அது வந்து வெடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல வந்து ரொம்பவே வந்து சோடியமும் பொட்டாசியமும் வந்து ஒரு மாதிரி வெடிப்பாவே நிகழும் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு கூட ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. லித்தியம்லாம் வந்து லைட்டா தான் ரியாக்ட் பண்ணும், ஆனா சோடியம்லாம் வந்து ரொம்பவே ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டா வந்து கலைவாணி மேடம் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஓகே நேர்களே, அடுத்ததான் நான் வந்து என்ன கேள்வி வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, கண்ணாடி வந்து மணலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது, அதாவது நம்ம பாக்குறோம் இல்லையா கண்ணாடி, அதுதான் வந்து மணலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்றேன். இல்லம்மா, கண்ணாடி வந்து மணல்ல தான் தயாரிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உடனே கால் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் சொன்னது சரியா தவறா அப்படின்னு. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல.

0: எஃப்எம் ரெயின்போவின் கேட்ஸ் எட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு
1: சரியா தவறா.
0: ஆமாங்க, சரியா தவறா தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து முன்னாடி என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, கண்ணாடி வந்து மணலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், இங்க இருந்து பேசுறீங்க?
2: கொம்பாக்கம், சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா?
2: சரி மேடம்,
0: சரி. அதாவது மணலிலிருந்து தான் வந்து கண்ணாடி தயாரிக்கிறாங்க இல்லையா?
2: நன்றி.
0: ஓகே நேர்களே, சாம்பசிவம் சார் சொன்ன மாதிரி கண்ணாடி வந்து மணலிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. அவர் சொன்ன மாதிரி இந்த மூலப்பொருள் அது வந்து சிலிக்கா அப்படிங்கறத வந்து மணல்ல தான் அதிகமாக காணப்படுகிறது. அதனாலதான் வந்து கண்ணாடியை வந்து மணல்ல இருந்து தயாரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வந்து அதிக தூய்மையான சிலிக்கா மணலை 2000 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும் அதிகமான வெப்பநிலையில சூடுபடுத்துவதால இந்த மூலப்பொருட்கள் வந்து தயாரிக்கப்படுகிறது. அதாவது இந்த மூலப்பொருள் வந்து கண்ணாடியா மாறுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மணல்ல இருந்து எடுத்த சிலிக்காவை வந்து 2000 ஃபாரன்ஹீட்டை வச்சு ஹீட் பண்ணோம்னா அந்த சிலிக்கா வந்து கண்ணாடியா மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே நேர்களே, அடுத்ததான் நான் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன்களால் கண் சிமிட்ட முடியாது. அதாவது மீன் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கண்ணை வந்து சிமிட்ட முடியாது அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இது வந்து சரி இல்ல தவறு அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்கன்னா உடனே FM ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. நம்பர் வந்து 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம், 10:30. இன்னைக்கு கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில நம்ம என்ன விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, சரியா தவறா அதுதான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து கடைசியா என்ன வந்து ஒரு வாக்கியம் வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மீன்களால் கண் சிமிட்ட முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து சரி இல்ல தவறு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? பலராம் சார், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா?
2: சரி மேடம்.
1: சரி, ஏன் சரி?
2: அது வந்து கண்ணு சிமிட்டாது மேடம், சிமிட்ட இது கிடையாது மேடம். அது
1: ஏன் சிமிட்டாது சார்?
2: அந்த இமையில வந்து சிம்மு கிடையாது மேடம் அவங்களுக்கு.
1: அதாவது அவங்களுக்கு இமையே இல்ல, அதாவது மீன்களுக்கு இமையே இருக்காது, அதனால அதால கண் சிமிட்ட முடியாது அப்படின்னு சொல்றீங்க தானே? மீன்களால் கண் சுமிட்ட முடியாது அப்படிங்கறது வந்து சரிதான். ஏன் அப்படின்னா, நிறைய மீன்களுக்கு வந்து இமையே இருக்காது, அதனால அதால கண் சுமிட்ட முடியாது. இதுல வந்து ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இந்த சுறா மீன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கண் இமைகள் போன்ற ஒரு பாதுகாப்பு படலம் வந்து இருக்கும். அதாவது அது பேர் வந்து நிக்டேட்டிங் மெம்பரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து எதையாவது வேட்டையாடும் போது அந்த கண்களுக்கு காயம் ஏற்படாம இருக்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு படலம் வந்து அந்த திரையை பயன்படுத்தி தற்காலிகமாக அதோட கண்களை வந்து மூடிக்கொள்ளும். ஆனா நிறைய டைம் வந்து மீன்கள் வந்து தூங்கும் போது கூட கண்களை வந்து மூடி தூங்காம, கண்களை மூடிட்டு வந்து அது தூங்காது, கண்ணை திறந்துகிட்டே தான் தூங்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த சுறா மீன்கள் மட்டும் இந்த வேட்டையாடும் போது மட்டும் அந்த கண்ணை பாதுகாத்துக்கிறதுக்காக இப்படி வந்து அது மூடிட்டு திறந்துக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே நேர்களே, அடுத்ததான் நான் வந்து என்ன கேட்க போறேன், என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஆக்டோபஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீல நிற ரத்தம் தான் இருக்கு. ஆக்டோபஸ்க்கு வந்து நீல நிற ரத்தம் தான் இருக்கு. அது வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ரத்தம் எல்லாம் சிவப்பா இருக்கு. ஆனா ஏன் ஆக்டோபஸ்க்கு நீல நிறமா இருக்குமோ அப்படின்னு வந்து நீங்க யோசிக்கிறது வந்து எனக்கு தெரியுது. இது வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு வந்து நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. 2271 7607 மற்றும் 2271 7707 என்ற எண்கள்ல.

0: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 10:38, நிமிடம் 25 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் கேட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு சரியா தவறா அதுதான் வந்து நம்ம விளையாடிட்டு இருக்கோம். நம்ம வந்து நான் என்ன கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆக்டோபஸ்க்கு நீல நிற ரத்தம் இருக்கு அப்படின்னு கேட்டுதான். இதுக்கு வந்து நீங்க சொல்றது சரி இல்லைன்னா தவறு அப்படின்னு சொல்றதுக்கு அவர் நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பழையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
2: சூப்பரா ஹாப்பியா இருக்கீங்க, எப்பவுமே இதே மாதிரி இருங்க. ஓகே சார், இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா?
3: கண்டிப்பா சரி. சரி சரி
2: சரி சரி சரி, ஆக்டோபஸ் வந்து ஏன் நீல நிறமா இருக்கு?
3: ஏன்னா அது உடம்புல வந்து ஹீமோசைனின் அப்படிங்கிற காப்பர் பேஸ்ட் புரோட்டீன் அப்படிங்கறது இருக்கு. இதனுடைய விஷயம் என்னன்னா, ஆக்சிஜனை வந்து அயன் பேஸ்ட் ஹீமோகுளோபின்க்கு கடத்தி எடுத்து செல்லும். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜனை வந்து கோல்டு வாட்டர்ல கூட லோ ஆக்சிஜன் லெவல்ல அது எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுனால, அதுவும் டீப் ஓஷன்ல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஹீமோசயனின் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்கிறதுனாலதான் அது ப்ளூ கலர்ல இருக்கு மேம்.
2: ஓகே சூப்பர், ரொம்ப அழகா வந்து சூப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ மேம். நீங்க பாத்துருக்கீங்களா அந்த எல்லோ கலர் இது ப்ளூ கலர்ல?
2: இல்லையே, பாத்தது இல்லையே. நீங்க பாத்திருக்கீங்களா?
3: எனக்கு ஆசை மேம் பாக்கணும், நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, பாப்போம்.
2: ஓகே கண்டிப்பா. ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி. சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி, அதாவது அது வந்து காப்பர் பேஸ்டு புரோட்டீன், அதாவது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரத்தம் வந்து அயன் பேஸ்டு, அதாவது நம்மளுடைய ரத்தத்துல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கும், அதனால நம்மளுடைய ரத்தம் வந்து செவப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதால நம்மளுக்கு வந்து செவப்பு கலர்ல இருக்கு. ஆனா வந்து இந்த ஆக்டோபஸ்க்கு வந்து காப்பர் பேஸ்டு இருக்கிறதால வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொன்னு ஒன்னு வந்து சொன்னாரு, டீப் சி போகும்போது, அதாவது

உடலுடைய ஆழத்துல நம்ம போகும்போது ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியா இருக்கும். அப்ப வந்து நீல நிற ரத்தம்னால அது வந்து அந்த ஆக்சிஜன் அது வந்து மூச்சு வந்து அதுக்கு சீக்கிரமா ஃப்ரீயா வந்து விடும் அப்படின்றதால இது வந்து நீல நிற ரத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்டோபஸ்க்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டோபஸ்க்கு மூன்று இதயங்கள் வந்து இருக்கு. இரண்டு இதயங்கள் வந்து செவில்களுக்கும் ஒரு இதயம் வந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கும் ரத்தத்தை அனுப்புறதால இந்த ஆக்டோபஸ்க்கு மூன்று இதயங்கள் இருக்கு. ஓகே நேயர்களே, அடுத்ததான் நான் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இது வந்து காய்கறி பேஸ்டு ஒரு வாக்கியமா இருக்கும் அப்படின்னு

வந்து நான் சொல்றேன். இல்லம்மா நம்ம உருளைக்கிழங்கு வந்து இங்கதான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு தோன்றியது அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்கன்னா உடனே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம். 2273760 மற்றும் 2273770 என்ற எண்கள்ல

0: சொல்ல ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். பணிவான புன்னகரசி காயத்ரி மேடத்துக்கு காலை வணக்கம். கடலூர்ல இருந்து என்ன பேசுறாங்க? நல்லா இருக்கீங்களா?
0: ஓகே, நல்லா இருக்கேன். வெளியா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். உங்க மேல ஆர்ஜி இருக்குள்ள, நாங்க நல்லா இல்லாத இருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர். நீ உங்களை மாதிரி நேயர்கள் இருக்கும் போது தான் நாங்களும் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பா எனர்ஜியா ஜாலியா இருக்கோம் நாங்க. ஓகே, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறா?
1: தவறு மேடம்.
0: தவறு? ஏன் தவறு? அப்ப உருளைக்கிழங்கு வந்து ஐரோப்பாவில,
1: தென் அமெரிக்கால தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதாவுது மேடம்.
0: ஓ, அப்ப வந்து ஐரோப்பாவில அது ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கல.
1: கண்டுபிடிக்கல.
0: ஓகே, சூப்பர், கரெக்ட்டா வந்து சொல்லிட்டீங்க. நன்றி.
1: இதுங்க மேடம், மேடம் இதுங்க,
0: சொல்லுங்க சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கு, லைன்ல தான் இருக்கு, சொல்லுங்க.
1: உங்க ஒரு சின்ன குறிப்பு, நீங்க வந்து படந்த முகம் தானே, சிரிச்ச முகமா இருப்பீங்க, சகப்பு கொஞ்சம் மான் சகப்பு. நான் நீங்க கேட்டீங்களா சரியா தவறா இதா கரெக்டா நீங்க எனக்கு சொல்லுங்க.
0: இப்படி வந்து ஒரு சரியா தவறா வந்து நான் எதிர்பார்க்கல. நீங்க எப்படி நினைச்சிருக்கீங்களோ அப்படிதான் நானும் இருப்பேன் அப்படின்னு நீங்களும் நினைச்சுக்கோங்க. ஓகேவா?
1: நான் வந்து
0: நீங்க வந்து ஒரு பிம்பம் வந்து வச்சிருக்கீங்களா, அந்த பிம்பம் தான் நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கோங்க. ஓகேவா? அதான் சரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே வேண்டிதா மேடம், கால் பண்ணதுக்கு நன்றி. சூப்பரா கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க, நன்றி. ஓகே நேர்களே, அவங்க வெண்ணிலா மேடம் சொன்ன மாதிரி இது வந்து ஐரோப்பாவில் ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஆண்டஸ் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து, சவுத் அமெரிக்கால இருக்க ஒரு ஊர்ல தான் இந்த உருளைக்கிழங்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஆண்டஸ் சவுத் அமெரிக்கா வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சதன் பெரு இல்லைனா நார்த் வெஸ்டர்ன் பொலிவியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ கண்டுபிடிச்ச உருளைக்கிழங்கை கண்டுபிடிச்ச இப்பத்திய ஊர் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதன் பெரு இல்லைனா நார்த் வெஸ்டர்ன் பொலிவியா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே நேர்களே, அடுத்ததான் நான் வந்து என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டா, பூட்டான் வந்து ரொம்பவே மலைப்பாங்கான நாடு, அதாவது பூட்டான் ஒரு நாடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மலைப்பாங்கான நாடு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இது நீங்க வந்து இது சரி, ஆமா இது வந்து மலைப்பாங்கான நாடுதான் அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். இல்லம்மா நீ தப்பா சொல்லியிருக்க, இது வந்து மலைப்பாங்கான நாடு கிடையாது அப்படின்னு நீங்க வந்து கால் பண்ணி ஃப்ரம் ரெயின்போக்கு சொல்லலாம். 2271760 மற்றும் 2271770 என்றீங்கல்ல.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: நேரம் 10:46 எஃப்எம் ரெயின்போவின் கேட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: சரியா தவறா?
0: ஆமாங்க, சரியா தவறா தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் வந்து கடைசியா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு வந்து ஐரோப்பாவில் தோன்றியது அப்படின்னு வந்து கேட்டிருந்தா, இதுக்கு சரியா தவறா அப்படின்னு ஆன்சர்

நேரம் 10:53. ரெயின்போவின் கேட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு என்ன விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, சரியா தவறா தான் வந்து விளையாடிட்டு இருந்தோம். நான் கடைசியா வந்து என்ன வந்து கேட்டிருந்தேன் அப்படின்னா, பூட்டான் வந்து மலைப்பாங்கான நாடு அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். இது வந்து சரியா தவறா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, பூட்டான் வந்து மலைப்பாங்கான நாடுதான். இது இந்த வாக்கியம் வந்து சரி. இதனுடைய பரப்பளவுல கிட்டத்தட்ட 99% வந்து மலைகளால் சூழப்பட்டது. இந்த பூட்டான் தலைநகர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திம்பு. அதுதான் இதனுடைய தலைநகரம். இந்தியாவின் வடக்கு எல்லை மற்றும் சீனாவின் தெற்கு எல்லைக்கு இடையே இந்த வந்து நாடு வந்து அமைந்திருக்கு. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காடுகளாலும் உயர்ந்த மலை சிகரங்களாலும் சூழப்பட்டிருக்கு. உலகிலேயே மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல இது முன்னணியில இருக்கு அப்படின்னும் சொல்லலாம். ஓகே நேயர்களே, நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பா போயிருக்கும் அப்படின்னு நம்பிட்டு வரும் பாடலோட நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கிறேன். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. இன்னையோட கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம வந்து கால் பண்ண அத்தனை நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. பதில் சொன்னவங்க கரெக்டோ இல்லையோ, கலந்து கொண்ட உற்சாகம்தான் நம்ம எல்லோரையுமே வெற்றி. சிரிப்போடும் இருங்க, சிந்திப்போடும் இருங்க, எப்போதும் ரெடியா இருங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளான இன்று உலகம் முழுவதிலும் இருந்து வரும் வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நாட்டுக்கு அதிக அர்ப்பணிப்புடனும் பக்தியுடனும் சேவை செய்வதற்கான தனது உறுதியை வலுப்படுத்துவதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாள் மற்றும் அவரது 25 ஆண்டுகால பொது சேவையை குறிக்கும் வகையில் 1 மாத கால தூய்மையே சேவை இயக்கம் குஜராத் மாநிலம் வாத் நகரில் தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் குஜராத் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் ஆகியோர் இன்று வாத் நகர் முதல் வாரணாசி வரை பைக் பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைக்கின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 19ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை 7:40 மணிக்கு கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான

பக்தர்கள் இந்த குடமுழக்கு விழாவில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். குடமுழக்கு திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் 20ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் கிடையாது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கனக செட்டிக்குள மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, சாஷன் நிறுவனம், ஸ்டடி பள்ளி, நவோதயா வித்யாலயா பள்ளி, சட்டக்கல்லூரி, அம்மன் நகர், டிஏவி பள்ளி, பெரிய காலாப்பட்டு, டாக்டர்ஸ் காலனி, ஏஜேபி நகர், ஆரிய சமாஜ் டிரஸ்ட், இக்பால் நகர் மற்றும் அதனைச் சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்பது மெலடி மேஜிக் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஜீவ் பிரகாஷ் மற்றும் சைந்தவி குரலில் மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:13:31 ஆகிடுச்சுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விஜயதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் மிருதன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பிரதீப் குமார் தி மற்றும் ஆனந்த் குரலில் காலா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:23:49. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி இமான் மற்றும் வந்தனா சீனிவாசன் குரலில், கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:33, 51 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சோனு நிகம், சைந்தவி, ஜி வி பிரகாஷ் அவர்கள் குரலில், சகுனி திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 11:44:39. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பிரதீப் குமார் குரலில் கபாலி திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேரம் 11:54:55 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் மேதமான் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது பகல் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான திரு மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சிறப்பு மருத்துவ சேவைகளை வழங்க வரும் 18ஆம் தேதி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் 4 மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழு வருகை தர உள்ளது. இக்குழுவில் குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணர், இதயவியல் நிபுணர், நரம்பியல் நிபுணர் மற்றும் சிறுநீரகவியல் நிபுணர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்த திருமதி இஷிதா ராட்டி இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதுச்சேரி ஆட்சியர் திரு குலோத்துங்கன் காரைக்கால் ஆட்சி பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என்று புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இணைச் செயலாளர் திரு முருகேசன் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இந்த குடமுழக்கு விழாவில் மாநில அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் பங்கேற்றார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டி

இன் முதல் சுற்றில் இந்தியா ஓபன் பிரிவில் 3-1 என்ற கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் பிரிவில் 4-0 என்ற கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வரலாறு பேசும் தருணம். கடந்த காலத்தின் சுவடுகளை நினைவு கூறும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று என்ன நடந்தது? தோன்றிய ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சொந்த கதையை வரலாறாக ஏற்படுத்தியது. இப்பொழுது அந்த வரலாற்றை கேட்கும் நேரம். முக்கியமான வரலாற்று சம்பவங்களை உங்களோட பகிர வந்திருக்கும் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதியே.
2: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
3: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
2: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து முதலாவதாக நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ள போறோம் அப்படின்னா, பெரியார் ஈவேரா ராமசாமியின் 148வது பிறந்தநாள் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பெரியார் என்று பரவலாக அறியப்படும் ஈவே ராமசாமி அவர்கள் சமூக சீர்திருத்தவாதியும் பகுத்தறிவாளருமான பெரியார் 1879 ஈரோட்டில் பிறந்திருக்காரு. சாதிபேதமின்றி அனைவரும் சமூக சமத்துவத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட சுயமரியாதை இயக்கத்தை ஒன்று உருவாக்கியிருக்காரு. 1924 கேரளாவில் நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தின் போது பெரியார் தேசிய அளவில் கவனம் பெற்றார். இந்த இயக்கத்தில் அவருடைய பங்களிப்பு, இந்தியாவில் சமூக நீதிக்கான போராட்டத்தில் அவர் ஒரு முக்கிய தலைவராக நிலைநிறுத்த உதவியிருக்கு. 1940 பெரியார் திராவிட நாடு அமைப்பதற்காக ஒரு அரசியல் அமைப்பை நிறுவினாரு. தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளை உள்ளடக்கிய பிராந்தியம் வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை கொண்டு, அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய மாநிலங்களின் கலாச்சாரத்தையும் அடிப்படையாக அந்த அமைப்பு வந்து நினைவு கொண்டிருந்தது. மேலும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து பெரியார் ஈ. வே. ராமசாமியின் பிறந்த நாள். சமூக சீர்திருத்தங்களின் தீவிர ஆதரவாளராகவும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு பெண்களின் உரிமைகளுக்காகவும் பாடுபட்டார் ஈ. வே. ரா. பெரியார் 1973 மறைந்தார். ஆனாலும் அவருடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் இன்றளவும் கவனம் ஈர்த்து வருகின்றன. சுயமரியாதை, சமத்துவம் மற்றும் பகுத்தறிவு சிந்தனையை மேம்படுத்துவதற்கான அவரின் முயற்சிகளுக்காக தந்தை பெரியார்

நவீன தமிழ்நாட்டின் தந்தை என்றெல்லாம் நினைவு கூறப்படுகிறார். ஈவேரா ராமசாமி பெரியாரின் பிறந்த நாள் இன்று. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம்.

0: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 12:21.

நொடிகள் எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம வந்து உலக நோயாளி பாதுகாப்பு தினம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே. 2026 உலக நோயாளி பாதுகாப்பு தினமானது பில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் மற்றும் உலக அளவில் 74% இறப்புகளுக்கு காரணமாக இருக்கும் ஒரு முக்கிய சுகாதார பிரச்சினையான தொற்றா நோய்கள் அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கையாள்வதில் கவனம் செலுத்துது. தொற்றா நோய்கள் அப்படிங்கறது வந்து இருதய நோய்கள், புற்றுநோய்கள், நீரழிவு மற்றும் நாள்பட்ட சுவாச நோய்கள் போன்ற நீண்டகால நோய்களாக இருக்கு. இது வந்து எல்லா வயதினரையும் பாதிக்கக்கூடும். அது மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியான கவனிப்பு வந்து தேவைப்படுது. தொற்றா நோய்களை கையாள்வது ஒரு உலகளாவிய முன்னுரிமையாக இருக்கு. இது தொற்றா நோய்கள் மற்றும் மனநலம் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் பிரகடனத்தில் பிரதிபலிக்குது. இந்த பிரகடனம் வந்து தொற்றா நோய்களின் தடுப்பு மற்றும் நீண்டகால மேலாண்மையை வலுப்படுத்த அழைப்பு விடுத்திருக்கு. இந்த உறுதிமொழிகளை அடைவதற்கு பாதுகாப்பான மற்றும் தரமான கவனிப்புக்கான அணுகல் அவசியமாக இருக்கு. மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:29 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில உலக நோயாளி பாதுகாப்பு தினம் பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. 2026 உலக நோயாளி பாதுகாப்பு தினம் வாழ்விற்கான பாதுகாப்பான பராமரிப்பு என்ற அந்த தீம் கீழே தொற்றா நோய்களுக்கான பாதுகாப்பான பராமரிப்புல கவனம் செலுத்துது. அதாவது இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா வாழ்விற்கான பாதுகாப்பான பராமரிப்பு என்ற அந்த தீமோட தொற்றா நோய்களுக்கான பாதுகாப்பான பராமரிப்புல கவனம் செலுத்துது. தொற்றா நோய்களுக்கான சிகிச்சையை பெறும்போது யாரும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய பல்துறை மற்றும் பலதரப்பட்ட பங்குதாரர்களின் ஒருங்கிணைந்த நடவடிக்கை இது வந்து ஒரு அழைப்பா இருக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுகிறது. இன்று உலக நோயாளி பாதுகாப்பு தினம்.

நேரம் 12:35 நிமிடம். எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம வந்து சர்வதேச நாட்டுப்புற இசை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1950களில் இந்த நாட்டுப்புற இசை தினம் வந்து கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17 கொண்டாடப்படுகிறது. இந்த சிறப்பு நாளில் உலகம் முழுவதும் இருக்க பல்வேறு இடங்களில் நாட்டுப்புற இசை விழாக்கள் நடத்தப்படுது. நாட்டுப்புற இசையில பலவிதமான இசை கருவிகள் வந்து பயன்படுத்தப்படுது. சர்வதேச நாட்டுப்புற இசை தினம் அப்படிங்கிறது வந்து உலகின் தலைச்சிறந்த நாட்டுப்புற இசை கலைஞர்களுக்கு நம்ம வந்து மரியாதை செலுத்தும் விதமாக இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இன்று சர்வதேச நாட்டுப்புற இசை தினம். இளநேர்களே, இன்னைக்கு வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் வந்து பகிர்ந்துகிட்டது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். வரும் பாடலோட நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: நீங்கள் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் 3 நாள் செமிகான் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். செமி கண்டக்டர் துறையின் விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். 12 சிப் உற்பத்தி திட்டங்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். சிப் உற்பத்தி துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொறியியல் மாணவர்களுக்கு சிப் குறித்த பயிற்சி வழங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். இதுவரை 70,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பயிற்சியை பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார்.

விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநிலங்களின் ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கமும் இன்று தொடங்கியது. குஜராத்தின் வட்நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசினார். நாட்டின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி அயராது பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக தமிழக மக்கள் இல்லங்களிலும் பொது இடங்களிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றுமாறு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக திரு அமித் ஷா தெரிவித்தார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக தமிழக மக்கள் இல்லங்களிலும் பொது இடங்களிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றுமாறு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதற்கான வேண்டுகோளை விடுத்தார்.
1: இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம். அதே போல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 2014 பிரதமராக ஆன பிறகு நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் கூட அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய நாடு 7.8% என்ற அந்த GDP வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அனைவருக்கும் வீடு திட்டம், இலவச கேஸ் இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், இலவசமான ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட டாய்லெட் கட்டி கொடுத்த திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், விவசாயிகளுக்கு சன்மான நிதி, ஜன்தன் அக்கவுண்ட், நேரடியாக வங்கி கணக்கில் மானியங்களை கொடுப்பது, இப்படி அந்த திட்டங்கள் மூலியமாக சுமார் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த 12 ஆண்டுகள்ல. அப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களுடைய முன்னேற்றம், இந்த நாட்டு வந்து 2047 நம்மளுடைய APJ அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு, நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்ற அந்த கனவு, அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கூட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நாம் எல்லாம் நம்மளுடைய வீடுகளிலேயே தீபமேற்றி அல்லது கோயில்களில் சென்று தீபமேற்றி, பொது இடங்களில் சென்று தீபமேற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் அவர் நீண்ட சேவை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசீர்வாத தீபத்தை ஏற்றுவோம் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நாடு முழுவதும் தூய்மையே சேவை இயக்கம் இன்று தொடங்கியது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகங்களில் தூய்மையே சேவைக்கான உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசு பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்ததையடுத்து மத்திய அரசின் சாதனைகள் குறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம்.
3: 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலக அளவில் இந்தியாவை உற்பத்திக்கான முனையமாக மாற்றியது. இந்த இயக்கத்தின் காரணமாக 2014ஆம் ஆண்டு 1,90,000 கோடியாக இருந்த மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 1,311,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்தது. குறிப்பாக மொபைல் போன் ஏற்றுமதி 171 மடங்கு அதிகரித்து சாதனை படைத்தது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று தொழில்துறையினர் தெரிவித்தனர்.
0: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினைக் கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்த

0: வருகிறது.
1: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இங்கிலாந்தில் 6 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சென்னை திரும்பினார். இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பயணத்தில் 15,300 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் புதிதாக உருவாகக்கூடும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதிப்பே ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று சத்ரபதி சாம்பாஜி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நதிநீர் இணைப்பு திட்டங்களை நிறைவேற்ற கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நலனில் தமது அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உதம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டிக்கான அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 5 20 கிரிக்கெட் போட்டிகளில் 2 அணிகளும் பங்கேற்கின்றன. முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மிசிட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை 6-4, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மெட்லின் ப்ரூக்ஸ், அமெரிக்காவின் ரீஸ் பிராட்மியர் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான 1 மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:58. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: தனது கோணல் கால்களை தூக்கி தூக்கி வைத்து நடந்தான். அவனது பூட்ஸ்களின் சேறு ஒட்டி அப்பி காய்ந்து போயிருந்தது. தாய் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவளது இதயத்தைப் போலவே வயல்வெளிகள் அனைத்தும் வெறிச்சோடி கிடந்தன. கொதிக்கும் மணல் வெளியில் குதிரை தலையை ஆட்டிக்கொண்டு கால்களை கனமாக ஊன்றி நடந்தது. மணல் சரசரத்தது. அந்த லொடக்கு வண்டி கீறிச்சிட்டது. வண்டி சக்கரத்தால் ஏற்படும் ஒலி புழுதியுடன் பின்தங்கிவிட்டது. நிக்கோலாய் இவனாவிச் நகரின் 1 கோடியில் ஒரு அமைதி நிறைந்த தெருவில் குடியிருந்தான். பழங்கால கட்டிடமான ஒரு 2 அடுக்கு மாடி அருகில் பச்சை வர்ணம் அடிக்கப் பெற்று சிறு பகுதியில் அவனது வாசஸ்தலம் இருந்தது. அந்த பகுதிக்கு முன்னால் அந்த தோட்டத்தில் உள்ள பன்னீர் பூ மரக்கிளைகளும் வேல மரக்கிளைகளும் வெள்ளிய இலைகள் செறிந்த இளம் பாப்புலார் மரக்கிளைகளும் அந்த பகுதியிலிருந்த 3 அறைகளின் ஜன்னல்களிலேயும் எட்டி பார்த்து கொண்டிருந்தன. அறைகளுக்குள்ளே எல்லாம் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தன. மோன நிழல்கள் தரைமீது நடுநடுங்கும் கோலங்களை தீட்டிக் கொண்டிருந்தன. சுவர் ஓரங்களில் புத்தக அலமாரிகள் வரிசையாக இருந்தன. அவற்றுக்கு மேல் சிந்தனை வயப்பட்டவர்கள் மாதிரி தோன்றும் சிலரின் உருவப்படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. இந்த இடம் உங்களுக்கு வசதியானதுதானே என்று கேட்டுக்கொண்டே நிக்கோலாய் தாயை ஒரு சிறு அறைக்குள் அழைத்துக் கொண்டு சென்றான். அந்த அறையில் உள்ள ஒரு ஜன்னல் தோட்டத்தை நோக்கியிருந்தது. இன்னொரு ஜன்னல் புல் மண்டி கிடந்த முற்றத்தை நோக்கியிருந்தது. அந்த அறையின் சுவர் ஓரங்களிலும் புத்தக அலமாரிகள் இருந்தன. நான் சமையல் கட்டிலேயே இருந்து விடுகிறேன்.

சமையல் கட்டே வெளிச்சமாகவும் சுத்தமாகவும் நன்றாகவும் இருக்கிறதே என்றாள் தாய். அவளது வார்த்தைகள் அவனை பயமுறுத்துவது போல் இருந்தது. அதன் பிறகு அவன் அவளிடம் எப்படியெல்லாமே சுற்றி வளைத்து பேசி அவளை அந்த அறையில் வசிக்க சம்மதிக்க செய்த பிறகுதான் அவனது முகம் பிரகாசமடைந்தது. அந்த மூன்று அறைகளிலுமே ஒரு விசித்திரமான சூழ்நிலை நிரம்பி தோன்றியது. அங்கு நல்ல காற்றோட்டம் இருந்தது. சுவாசிப்பது லகுவாய் இருந்தது. எனினும் அந்த அறையில் யாருமே உரத்த குரலில் பேசுவதற்கு தயங்குவார்கள். சுவர்களில் தொங்கிக் கொண்டு குறுகுருவென்று பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த சித்திரங்களில் உள்ள மனிதர்களின் அமைதி நிறைந்த சிந்தனையை கலைப்பது அசம்பாவிதமானது போல தோன்றியது. இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விட வேண்டும் என்று ஜன்னல்கள் இருந்த பூந்தொட்டிகளின் மண்ணை தொட்டு பார்த்துவிட்டு சொன்னாள் தாய். ஆமாம் என்று வீட்டுக்காரன் தனது குற்றத்தை உணர்பவன் போல சொன்னான். எனக்கு அவையெல்லாம் ரொம்ப பிடித்தமானவை. ஆனால் எனக்கு இதற்கெல்லாம் நேரமே இருப்பதில்லை. தனது விசாலமான அந்த வீட்டில் கூட நிக்கோலாய் மிகவும் பதனமாகவும் நிதானமாகவும் யாரோ ஒரு அந்நியன் மாதிரி நடமாடி திரிவதை தாய் கண்டாள். அவன் அந்த அறையில் உள்ள பல பொருள்களையும் குனிந்து உற்று பார்த்தான். அப்படி பார்க்கும்போது தன் வலது கையின் மெல்லிய விரல்களால் தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டும் கண்களை சுருக்கி கூர்மையாக்கிக் கொண்டும் தனக்கு அக்கறையுள்ள பொருள்களை பார்த்தான். சில சமயங்களில் அவள் ஒரு சாமானை தன் முகத்தருகே கொண்டு போய் கண்களால் தொட்டு உணர்வது போல பார்த்தான். தாயைப் போலவே அவனும் அந்த அறைக்கு முதன்முதல் வந்திருப்பவன் போலவும் அதனால் அங்குள்ள பொருள்கள் எல்லாம் அவனுக்கு புதியனவாக பழக்கமற்றதாக இருப்பன போலவும் தோன்றியது. இந்த நிலைமை தாயின் மனநிலையை தளர்த்தி ஆசுவாசப்படுத்தியது. அவள் நிக்கோலாயை தொடர்ந்து அந்த இடத்தை முழுவதும் சுற்றி பார்த்தாள். எங்கு என்ன இருக்கிறது என்று கண்டறிந்தாள். அவனது பழக்க வழக்கங்களை கேட்டறிந்தாள். அவன் ஏதோ ஒரு குற்றவாளியைப் போல் கள்ளக்குரலில் பதிலளித்தான். அவன் பதில் சொல்லிய பாவனையானது ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாமல் ஆனால் வேறு மாதிரியாக செய்யவும் தெரியாதவன் சொல்வது போல துணித்தது. அவள் பூச்செடிகளுக்கு தண்ணீர் விட்டாள். பியானோ வாத்தியத்தின் மீது சிதறி கிடந்த இசை அமைப்பு தாள்களை ஒழுங்காக அடுக்கி வைத்தாள். தேநீர் பாத்திரத்தின் மீது பார்வையை செலுத்தியவாறு பேசினாள். இந்த பாத்திரத்தை விளக்க வேண்டும். அவன் அந்த மங்கி போன பாத்திரத்தை தொட்டு தடவி பார்த்தான். தன் விரலை முகத்தருகே கொண்டு போய் கவனித்தான். தாய் லேசாக சிரித்துக் கொண்டாள். அன்றிரவு அவள் படுக்கைக்கு செல்லும்போது அன்றைய தினத்தின் சம்பவங்களை நினைத்து பார்த்தாள். தலையை தலையணையிலிருந்து உயர்த்தி வியப்போடு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டாள். வேறொருவருடைய வீட்டில் இரவை கழிப்பது என்பது அவளது வாழ்க்கையிலேயே இதுதான் முதல் தடவை. எனினும் அவளுக்கு அதனால் எந்தவித சிரம உணர்ச்சியும் தோன்றவில்லை. அவள் நிக்கோலாயை பற்றி அக்கறையோடு நினைத்து பார்த்தாள். அவனது வாழ்வை முடிந்தவரை மேன்மையுடையதாக்கி அவனது வாழ்க்கையின் மென்மையும் கதகதப்பும் சேருவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் அவளுக்கு ஒரு உணர்வு தோன்றியது. அவனது லாவகமின்மை, வேடிக்கையான சாமர்த்தியமின்மை, மற்ற மனிதர்களிடமிருந்து மாறுபட்ட அவனது விசித்திர நடத்தை, ஞான ஒளி வீசும் எனினும் குழந்தை நோக்கு கொண்ட அவனது பிரகாசமான கண்கள் முதலியவை எல்லாம் அவளது இதயத்தை தொட்டுவிட்டன. பிறகு அவள் மனம் அவளது மகன்பால் திரும்பியது. மீண்டும் மேதின வைபவத்தின் சம்பவங்கள் அவள் கண்முன் நிழலாடி சென்றன. எனினும் அந்த சம்பவத்தின் நினைவு சித்திரத்தில் இப்போது ஒரு புதிய அர்த்தமும் புதிய குரலும் அவளுக்கு துணித்தன. அன்றைய தினத்தைப் போலவே அந்த தினத்தை பற்றிய சோக உணர்ச்சியிலும் ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருந்தது என்றாலும் அந்த சோக உணர்ச்சி முஷ்டியால் ஓங்கி குத்தி தரையிலே மோதி விழச் செய்யும் உணர்ச்சி போல் இல்லை. அந்த உணர்ச்சி இதயத்திற்குள் பன்மடங்கு வேதனையோடு துளைத்து துருவி புகுந்து கோப உணர்ச்சியை மெதுமெதுவாக தூண்டி முதுகை நிமிர்த்தி நேராக நிற்க செய்யும் உணர்ச்சியாக இருந்தது. நமது குழந்தைகள் உலகின் உள்ளே புகுந்து புறப்பட்டு விட்டார்கள் என்று அவள் நினைத்தாள். அப்பொழுது அவள் திறந்து கிடக்கும் ஜன்னலின் வழியே இலைகளின் சலசலப்போடு கலந்து வரும் தனக்கு பழக்கமற்ற பட்டணத்து இறைச்சலை காது கொடுத்து கேட்டாள். அந்த சப்தங்கள் எங்கோ தொலைவிலிருந்து மங்கி தேய்ந்து களைத்து சோர்ந்து போய் வந்தன. அந்த அறைக்குள்ளே வரும்போது அந்த சப்த அலைகள் அநேகமாக செத்துத்தான் ஒலித்தன. மறுநாள் காலையில் அவள் தேநீர் பாத்திரத்தை தேய்த்து துலக்கி தேநீருக்காக வெந்நீர் காய வைத்தாள். அரவமின்றி மேஜையை சரி செய்தாள். பிறகு நிக்கோலாய் எழுந்து வருவதை எதிர்நோக்கி

0: சமையலறையில் காத்திருந்தாள். அவன் இரும்பிக் கொண்டே கதவை திறந்தான். ஒரு கையால் தன் மூக்கு கண்ணாடியை பிடித்துக் கொண்டும் மறுக்கையால் சட்டை காலரை பிடித்துக் கொண்டும் அவன் வந்தான். காலை வணக்கம் கூறிக்கொண்ட பிறகு அவள் தேநீர் பாத்திரத்தை அடுத்த அறைக்கு கொண்டு போனாள். அதற்குள் அவன் தரையெல்லாம் தண்ணீரை கொட்டி முகம் கை கழுவினான். தனக்குத்தானே முனக்கிக் கொண்டு தனது பல் விளக்கும் பிரஷையும் சோப்பையும் கீழே நழுவ விட்டான். நிக்கலாய் சாப்பிடும்போது தாயை பார்த்து சொன்னான், நான் விவசாய இலாக்காவில் எனக்கு பிடிக்காத வேலை ஒன்றை பார்த்து வருகிறேன். நம்முடைய விவசாயிகள் எப்படி நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்திருக்கிறது என் வேலை. ஒரு குற்ற புன்னகையோடு அவன் மேலும் பேசினான். பட்டினிதான் விவசாயிகளை அகாலத்திலே கல்லறைக்குள் தள்ளி செல்கிறது. அவர்களது குழந்தைகளும் பிறக்கும் போதே சோனியாக பிறந்து இலையுதர் காலத்தின் ஈசல் பூச்சிகளைப் போல் மாண்டு மடிகின்றன. எங்களுக்கும் இது தெரியும். இதற்குரிய காரணமும் எங்களுக்கு தெரியும். இந்த காரணத்தின் வளர்ச்சியை படிப்படியாக கவனித்துக் கொண்டு இருப்பதற்கு எங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கிறார்கள். ஆனால் இப்படியே இது போய்கொண்டிருந்தால்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேர்லே இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு ஏற்படும் இடுப்பெலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் பராமரிப்பு பற்றி இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேச போறாங்க. நேர்லே நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க வந்து எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்வது பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளான இன்று உலகம் முழுவதிலும் இருந்து வரும் வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நாட்டுக்கு அதிக அர்ப்பணிப்புடனும் பக்தியுடனும் சேவை செய்வதற்கான தனது உறுதியை வலுப்படுத்துவதாக கூறினார். ஆகாஷ்வாணி செய்தி சேவைகள் பிரிவின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் இன்று புதுடெல்லியில் உள்ள ஆகாஷ்வாணி வளாகத்தில் தூய்மையே சேவை 2026 பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு தூய்மை உறுதிமொழியை செய்து வைத்தார். கூடுதல் தலைமை இயக்குநர் திரு சுப்பிரமணியன் இந்த உறுதியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சிறப்பு மருத்துவ சேவைகளை வழங்க நாளை புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் 4 மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழு வருகை தர உள்ளது. இக்குழுவில் குழந்தை அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ஸ்ரீராம், இதயவியல் நிபுணர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன், நரம்பியல் நிபுணர் டாக்டர் துரைராஜ் மற்றும் சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் சுப்பிரமணியம் முத்தையா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, சேஷன் நிறுவனம், ஸ்டடி பள்ளி, நவோதயா வித்யாலயா பள்ளி, சட்டக்கல்லூரி, அம்மன் நகர், டிஏவி பள்ளி, பெரிய காலாப்பட்டு, டாக்டர்ஸ் காலனி, ஏஜேபி நகர், ஆரிய சமாஜ் டிரஸ்ட், இக்பால் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தியறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03:05 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார்ஸ். தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல மொழிகள்ல ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. யார் இவங்க? இந்த கிளிப்ப கேளுங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல நடித்த நடிகைகளான ரிச்சா பல்லோட் மற்றும் பிரீதா விஜயகுமார் ஆகியோர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதி ஷோவுடைய ஸ்டார்ஸ்.

0: ரிச்சா பல்லட் அவர்கள் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் தமிழ் மொழிகள்ல கிட்டத்தட்ட 25 படங்கள் நடிச்சிருக்காங்க. லம்ஹே என்கின்ற ஹிந்தி திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் மாடலிங் துறையிலும் தடம் பதிச்சிருக்காங்க. நுவே காவாலி என்கின்ற தெலுங்கு படம் மூலம் முதன் முதலாக ஹீரோயினாக அறிமுகமானாங்க ரிச்சா பல்லட். இந்த படத்துல இவருடைய நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டிருக்கு. 2001 வெளியான ஷாஜகான் திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகிலும் தடம் பதிச்சாங்க ரிச்சா. இந்த படத்துல உமா மகேஸ்வரி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. நாயகன் இவர் மேல் காதல் கொள்ள, இவர் வேறொருவர் மேல் அன்பு செலுத்த, கிளைமேக்ஸ்ல உண்மை வெளிப்பட, நாயகனுக்கு மட்டும் இல்லாம நமக்குமே ட்விஸ்ட் கொடுத்த காட்சிய கண்டிப்பா ரசிகர்களால மறக்கவே முடியாது. ஷாஜகான் படத்துல வரும் பாடல்கள் எல்லாமே ரசிகர்களுடைய மனம் கவர்ந்தவை. இப்பொழுது உங்களுக்காக ஷாஜகான் திரைப்படத்துல இருந்து நம்மளால மறக்க முடியாத ஒரு சீன் தான் வருது.
1: இந்த டிரெஸ் நானே செலக்ட் பண்ணிருந்தா கூட இந்த அளவுக்கு பொருத்தமா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்க செலக்ஷன் பொருத்தமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்
2: அசோக். செலக்ஷன் எப்பவுமே மிஸ் ஆனதே இல்ல
1: அசோக். எல்லாருமே மாப்பிள்ள சைடு, பொண்ணு சைடுல நீங்க தான் இருந்து இங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்.
3: அசோக், இவ்வளவு நேரம் ராஜா டென்ஷனா இருந்தா, இப்ப நீ டென்ஷன் ஆயிட்டியடா.
1: எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்ற டென்ஷன் தானே? நீங்க இருக்கும் போது என்ன கவலை? எந்த பிரச்சனையும் வராது.
0: காதல் வந்துவிட்டாலே கற்பனைகளுக்கு எப்பொழுதும் பஞ்சம் இருக்காது தானே. அவளை கண்ட நொடி முதல் இவன் அடைந்த உணர்வுகளை அனைத்தையும் வார்த்தை என்னும் பூக்களால் மாலையாக கோர்த்து விட்டான். இப்படி அவன் அவளை வர்ணிப்பதன் மூலமாகவே அவள் மீது இவன் எத்தகைய காதல் கொண்டுள்ளான் என்பதை நாமும் அறிந்து கொள்வோம். அழகிற்கான அர்த்தத்தை இப்பொழுது நாம் பாடல் மூலம் தெரிந்து கொள்வோமா? பாடல் வருகின்றது ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.
1: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு ரிச்சா பல்லோட் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். 2002 இயக்குனர் சரண் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் அல்லி அர்ஜுனா. இந்த படத்துல சாவித்ரி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க ரிச்சா. நாயகனுடைய செயல்களால அவனை பின்தொடரும் சாவித்ரி அவனுடைய குணநலங்களை தன்னுடைய செயல் மூலமாக மாற்ற முயற்சிக்க ஒரு நிலையில தன் தோழியுடைய இறப்பிற்கு நாயகன் தன் காரணம் என்பதறிந்து அதிர்ச்சி அடைறாங்க. தன் தோழியுடைய காதலுக்காக அவனின் அண்ணனிடம் போராடுபவள் அனைத்தும் நல்விதமாக செல்ல நாயகனுடைய செயல்களால தோழி மரணிக்க அதை உணர்ந்து தவிப்பவள் முடிவில் தோழியுடைய அண்ணன் நாயகனை அழிக்க முற்பட அதை தடுக்க போராடுறாங்க. மனதில் நினைப்பதை செயலாற்றும் பெண்ணாக சாவித்ரி கேரக்டர்ல பொருத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகர் ரிச்சா பல்லோட். இந்த படத்துல வரும் சொல்வாயோ சோலை கிளி பாடல் பலருடைய ஃபேவரட் பாடல். இப்போ உங்களுக்காக சாவித்ரி உரையாடும் ஒரு உரையாடல் காட்சி தான் வருது அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல இருந்து.
2: அண்ணா, நான் இப்ப சொன்னதெல்லாம் நிஷாவுக்காக தான். நான் தான் உங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண இங்க
3: வந்தேன்.
2: கூட பிறக்காது எனக்கு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பாராட்டலாம். ஏன்னா அது உங்க வீட்டு விஷயம் இல்லையே.

0: காதல் எல்லாம் அடுத்த வீடு எதிர்த்த வீட்டுல நடந்தா சரி, நம்ம வீட்டுல நடந்தா தப்பு. சபாஷ்,
1: ஒரு அண்ணா மட்டும் இருந்தா நிச்சயமா கோவம் வரும். ஆனா அப்பா போனதுக்கு அப்புறம் நிஷா குட்டிக்கு எல்லாமே நான் தான். எனக்கு சம்மதம்.
0: பையன் பிறந்தா கூட சாவித்ரின்னு கண்டிப்பா என் பேரு தான் வைக்கணும். புரிஞ்சுதா?
2: என்ன ஓகேயா?
0: எஸ், கிராண்ட் சக்சஸ். ஏய் குடி குடி, கசவா. ஓகே, அப்புறம் எல்லாம் நேர்ல பேசிக்கலாம்.
3: நேசம் கொண்ட நெஞ்சும் எப்பொழுதும் எதிர்பார்ப்பது ஒன்றுதான். தங்களிடம் தோன்றும் அதே உணர்வு தாங்கள் நேசிப்பவரிடமும் தோன்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இங்கும். இவனின் உணர்வுகளுக்கு அவள் செவிசாய்த்தாளா அல்லது இன்னும் காத்திருக்கத்தான் வேண்டுமா? பதில் பாடலில் உள்ளது.

0: இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை ரிச்சா பலோட் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2003 வெளியான படம் காதல் கிறுக்கன். இந்த படத்துல மகா கதாபாத்திரத்துல நடிகர் பார்த்திபன் மற்றும் நடிகர் வினித் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க நடிகை ரிச்சா. சிறு வயது தோழமையை காதல் என்று நாயகன் நினைத்து பல செயல்களை செய்ய அவனுடைய நலனை மட்டுமே நினைப்பவளாக வலம் வராங்க மகா. காதலை கேட்பவனிடம் தோழமையை மட்டும் தர நினைக்கும் மகா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரிச்சா பல்லோட். 2006 வெளியான உனக்கும் எனக்கும் திரைப்படத்துல லலிதா கதாபாத்திரத்துல நாயகியுடைய தோழியாகவும் நாயகனுடைய உறவினராகவும் நடிச்சிருப்பாங்க நடிகை ரிச்சா பல்லோட். 2015 வெளியான யாகாவாராயினும் நாக்காக்க திரைப்படமே தமிழ நிறைவாக இவருடைய நடிப்பில் வெளியான படமாகும். 2011 ஹிமான்ஷு பஜாஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகை ரிச்சா பல்லோட். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மட்டுமே. இப்போ உங்களுக்காக காதல் கிறுக்கன் திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: நல்லா பேசிக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு தேம்பு தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாரு. அவரோட அழுகையை யாராலையும் நிறுத்த முடியாது, அவரா நிறுத்தினாதான் உண்டு. இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஹீஸ் ஓகே. சரவணனோட கேஸும் இந்த மாதிரிதான். அவருக்கு உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும்
2: டாக்டர். சின்ன வயசுல நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து பக்கத்து வீடு. எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாரு, அதனால அவர் மேல ஒரு மரியாதை டாக்டர். நான் அவரை ஒரு குருவா தான் நினைச்சிட்டு இருக்கேன்.
1: இட்ஸ் ஆல் ரைட். சரவணன் ஒரு நோயாளி, அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும்.
2: எதனால டாக்டர் இந்த நோய்?
1: உண்மையை சொல்ல போனா இது உன்னாலதான்.
0: நம்மிடம் தோன்றினாலும் அதை காணும் பொழுது மற்றவரையும் தொற்றிக்கொள்ளும். என்னவென்று யோசிக்கின்றீர்களா? அதுதான் புன்னகை. இயல்பாகவே ஒருவர் புன்னகைக்கும் பொழுது நாமும் புன்னகைப்போம். அதுவே இதயத்தை திருடியவர்கள் என்றால் நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதிலேயே இங்கு யாரின் புன்னகை யாரின் வசம் சென்றது என்பதை பாடல் மூலம் அறிவோமா?

0: இளைப்பற விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 1983 நடிகர் விஜயகுமார் மற்றும் நடிகை மஞ்சுளா தம்பதியருக்கு மகளாக தமிழ்நாட்டில் பிறந்தாங்க நடிகை பிரீதா விஜயகுமார். இவர் 1998 வெளியான தர்மா திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். இந்த படத்துல நடிகர் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க நடிகை பிரீதா. நடிகை மனோரமா அவர்களுடைய வளர்ப்பு பேத்தியாக ஷர்மிளா கதாபாத்திரத்துல நாயகன் மேல் காதல் கொண்ட மங்கையாக இந்த படத்துல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. தர்மா படத்துல வரும் மனக்கும் சந்தனமே பாடல் பலருடைய ஃபேவரட் ஆகும். பிரீதா விஜயகுமார் அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாள மொழிகள்ல கிட்டத்தட்ட 19 படங்கள்ல ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. இப்பொழுது உங்களுக்காக தர்மா திரைப்படத்தில் இருந்து ஷர்மிளா நாயகனிடம் உரையாடும் ஒரு உரையாடல் கடைசி வருது.
1: ஷர்மிளா, உனக்கு என்னாச்சு?
2: என்ன இதெல்லாம்?

0: உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு உங்க பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனாலதான் அந்த மாப்பிளைய போட்டோல அனுப்பி வச்சேன். ஏன் விசிறிஞ்ச? உனக்கு யாருமே பிடிக்கலையா?
1: ஏன் மனசுல யார் இருக்கான்னு தெரியாம நீங்களே எனக்கு மாப்பிள பார்த்தா என்ன அர்த்தம்?
0: இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் மனசுல யாரையோ நினைச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்லாம இருப்பாங்க. வெளியே சொல்லி இருந்தா எனக்கு வேலை மிச்சம், உங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்ப சொல்லு, உனக்கு பிடிச்சவன் யாரு? அவனையும் கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லு.
2: இது வரைக்கும் நீங்க சொன்ன சொல்ல மீறினது இல்லல?
0: ஆமா.
2: ஏன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
0: உன் மனசுல யார் இருக்கா முதல்ல அவ சொல்லு.
3: என்னதான் உள்ளதோ

0: இருபதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நடிகர் சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக நிலானி கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை பிரீதா. தாயால் தன்னுடைய காதலனை விட்டு பிரியும் சூழல் ஏற்பட எவ்வளவு போராடினாலும் தன்னுடைய தாய் தன் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளாததால மரணத்தை தன்னுடைய துணையாக ஏற்கும் கதாபாத்திரத்துல உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை பிரீதா. இந்த படத்துல வரும் ஞாபகம் இருக்கிறதா பாடல் என்றும் நம் ஞாபகத்தில் வளம் வரும் பாடல் அல்லவா. படையப்பா திரைப்படத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மகளாகவும் நடிகர் அபாஸ் அவர்களுக்கு காதலியாகவும் நடிச்சிருப்பாங்க அனிதா. கதாபாத்திரத்துல தந்தையின் மேல் காதல் கொண்ட மகளாகவும் அதே நேரத்துல தன்னவனை நேசிக்கும் காதலியாகவும் தன்னுடைய நடிப்பை வெகு பொருத்தமாக அனிதா கேரக்டர்ல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை பிரீதா விஜயகுமார். இப்ப உங்களுக்காக படையப்பா திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
3: ரெண்டு வருஷம் தானே கொஞ்சம் படிக்கட்டுமே.
4: டாடி ப்ளீஸ்.
3: வந்து வந்து மேல படிக்கட்டுமே.
4: படிக்கட்டுமே.
2: நினைவுகள் எப்பொழுதும் நமக்கு பொக்கிஷங்கள் தானே, அதுவும் உள்ளத்தை பரிமாறி கொண்டவர்களுக்கு நினைவுகள் பொக்கிஷங்களையும் கடந்தது தானே. மறக்க முடியாத நினைவுகளை பரிமாறி கொள்கிறார்கள் இவ்விருவரும் இந்த பாடலில். உங்களுக்காக பாடல் வருகின்றது சந்திப்போமா திரைப்படத்திலிருந்து.

0: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை பிரீதா விஜயகுமார் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. பொண்ணு வீட்டுக்காரன் திரைப்படத்துல இந்து என்கின்ற கதாபாத்திரத்துல அண்ணன்களுடைய செல்ல தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. கலகலப்பாக வலம் வரும் பெண்ணாகவும் அண்ணன்களின் மேல் பாசம் கொண்ட தங்கையாகவும் அதே நேரத்துல தன்னுடைய உணர்வுகளை மறைக்க போராடும் மங்கையாகவும் இந்து கதாபாத்திரத்துல பல உணர்வு குவியலை வெளிப்படுத்தியிருப்பாங்க தன்னுடைய நடிப்பின் மூலமாக. இப்பொழுது உங்களுக்காக பொண்ணு வீட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஏன் அண்ணன் பசங்க. அண்ணா ஜீவா, நீ எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே.
2: எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே.
1: ஏன் அண்ணன் கிட்ட பணம் வாங்கி நீ எனக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணல?
2: இதுக்கெல்லாம் நான் எப்படி அண்ணனை கேட்க முடியும்?
1: அப்ப உனக்கும் பணம் தேவையில்ல. என்னதான் தகப்பன் சம்பாரிச்சு தன் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணாலும் மகன் சுயமா சம்பாரிச்சு அந்த வீட்டுக்கு செலவு பண்றதுதான் அவனுக்கு பெருமை. அந்த மாதிரி என்னைக்காவது நீ சுயமா சம்பாரிச்சு இந்த வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணிருக்கிய ஜீவா? ஒரு சாக்லேட்டாவது இந்த வீட்டு குழந்தைங்களுக்கு நீ வாங்கி கொடுத்திருக்கியா? உன்னை கட்டிக்க போறவ எங்க உன்னை பிரிச்சுட்டு போயிடுவாளோ நீ பயப்படுறது நியாயம் தான். அதுக்காக நான் சுயமா சம்பாதிக்க மாட்டேன். இந்த வீடு கதின்னு இருக்க பாரு, அது நியாயம் இல்ல. இதெல்லாம் நான் சொல்றேன்னு நினைக்காத ஜீவா, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் விட்டு போயிட்டா
0: இயக்குனர் பி வாசு அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் காக்கை சிறகினிலே இந்த படத்துல நடிகர் பார்த்திபன் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பார்.

0: காயத்ரி என்கின்ற கதாபாத்திரத்துல பெற்றோரை இழந்து தவித்தாலும் அந்த இடத்திலிருந்து தன்னை பாதுகாக்கும் நாயகனிடம் தன்னுடைய நிலைய தெரிவிக்கிறாங்க. பல்வேறு நிகழ்வுகளுக்கு பிறகு தான் நேசித்தவனையே நாயகனுடைய துணையுடன் மணந்து கொள்றாங்க காயத்ரி. ஆத்மார்த்தமான அன்பை வழங்கும் நாயகனுக்கு அந்த அன்பை மதிக்கும் பெண்ணாக காயத்ரி கேரக்டர்ல உணர்வுகரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை பிரீதா. இந்த படத்துல வரும் நினைவு தெரிஞ்ச நாள் முதலா பாடல் பலருடைய மனதை வருடைய பாடலாகும். உங்களுக்காக காங்கை சிறகு நிலை திரைப்படத்திலிருந்து காயத்ரி நாயகனுடன் உரையாடும் ஒரு காட்சி வருது.
1: என் மாமா பையன், என் முறை பையன், இத பத்தி அப்பா உன்கிட்ட சொன்னதே இல்ல. இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா வெள்ளச்சாமி, கண்டிப்பா ஒரு நாள் நீ அவனை பாப்ப. வெள்ளச்சாமி, நான் கடைசியா வசந்துக்கு எழுந்த வெற்றில என்ன எழுதுன தெரியுமா? இனியும் என் காதலை பத்தி நீ சந்தேகப்படாத. ஏன்னா இது விஷயமா நான் கும்பலசாமியோட பேரு வெள்ளச்சாமி. அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்ம காதலை பத்தி அப்பா கிட்ட சொல்வாரு. அவர் சொன்னா அப்பா கண்டிப்பா கேட்பாரு. தினம் கோயில்ல மணி அடிக்கிற அந்த சாமி நம்ம கெட்டி மனத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாருன்னு உங்களை பத்தி தான் எழுதியிருக்கேன்.
2: அதெல்லாம் சரி.

0: கடைசியா வசந்திக்கு எழுந்த லெட்டர்ல என்ன எழுதுனேன் தெரியுமா? என்னைய என் காதலை பத்தி நீ சந்தேகப்படாத. ஏன்னா இது விஷயமா நான் கும்பரசாமியோட பேரு வெள்ளச்சாமி. அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்ம காதலை பத்தி அப்பா கிட்ட சொல்லுவாரு. அவர் சொன்னா அப்பா கண்டிப்பா கேட்பாரு. தினம் கோயில்ல மணி அடிக்கிற அந்த சாமி நம்ம கெட்டி மனத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாருன்னு உங்களை பத்தி தான் எழுதியிருக்கேன்.
1: அதெல்லாம் சரி, உங்க அப்பா வேற ஒரு மாப்பிள்ளை பாக்காம இருந்திருந்தாருன்னா நாளைக்கு அவனுக்கு டும் டும் தான். ஆனா இப்ப அவர் ஒரு மாப்பிள்ளை பாத்து வச்சிருக்காரு. அவர் மனசுல இருக்க மாப்பிள்ளை தூக்கிட்டு ஓ மனசுல இருக்க மாப்பிள்ளை பத்திரிகை அடிக்கிறதா இருந்தா நம்ம கொஞ்சம் டைம் வேணுமே.
0: ஐயோ வெள்ளச்சாமி, நீ இப்படி சொல்லிட்டா எப்படி? எங்க ரெண்டு பேரையும் நீதான் சேர்த்து வைக்கணும். உன்னதான் மலையாளம் இருக்க.
2: தட்டில சாப்பாடு காதல ஹெட்செட் என இந்த மதி நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி ஷோ கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை பிரீதா விஜயகுமார் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2002 வெளியான அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல நாயகியுடைய தோழியாக நிஷா கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை பிரீதா விஜயகுமார். இந்த படத்துல நாயகனால மடிந்து போகும் நிஷா கதாபாத்திரத்தை பார்க்கும் போது ரசிகர்களுடைய மனதில் பலவித உணர்வுகள் தத்தளிக்கும். இதே ஆண்டில் வெளியான புன்னகை தேசம் திரைப்படத்துல நந்தினி கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க கலகலப்பாக கல்லூரி செல்லும் மாணவியாக. நடிகர் ஹம்சவர்தன் அவர்களுக்கு ஜோடியாக புன்னகை தேசம் திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படமே தமிழ்ல நிறைவாக இவருடைய நடிப்பில் வெளியான திரைப்படமாகும். நடிகை பிரீதா விஜயகுமார் அவர்கள் இயக்குனர் ஹரி அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைகள். இப்ப உங்களுக்காக புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
3: ரொம்ப தேங்க்ஸ். இனிமே இவ என்ன வந்து சொல்றது தேவையில்ல. இவ மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு அது போதும். எனக்கு தேவை அவன் மனசுதானே தவிர அவ சொன்ன மாதிரி இல்ல.
4: சாரி நந்தினி, ஏதோ கோபத்துல நான் தெரியாம
3: பேசாதடா. இப்ப சாரி சொன்னா
4: புரிஞ்சுக்கோமா?
3: கிட்ட வராதே. கணேஷ் சொல்லுங்க, நான் உங்க பக்கத்துல வந்தேன்.
4: சரி, நீ கணேஷ் தான் பாக்க வந்த, புரிஞ்சுக்கோ. நான் என்ன பேசுறேன்
3: ஒண்ணு சொல்ல வேண்டாம்.
4: இந்த பாரு,
3: வேண்டாம். இது சமாதானப்படுத்துற வேலை எல்லாம் வேண்டாம்.
2: உறவுகளுக்கு அப்பாற்பட்ட அன்பும் உண்டு, உறவுகளுக்குள் அடங்கி நிற்கும் அன்பும் உண்டு. அன்பிற்கு பல வார்த்தைகள் உண்டு. பாசம், நேசம், காதல், தாய்மை என்று எதை வேண்டுமானாலும் அந்த வார்த்தைக்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இங்கும் பாடல் வருகின்றது. உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. காங்கை சிறகினிலே திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
3: நிகழ்ச்சியுடைய நிறைவு தினத்துக்கு வந்தாச்சு. அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல நடித்த நடிகைகளான ரிச்சா பல்லோட் மற்றும் பிரீதா விஜயகுமார் ஆகியோர்களை பத்தி தெரிஞ்சுகிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன். முடியாது, இயலாது, கிடைக்காது என்கின்ற வார்த்தைகளை விட்டுவிட்டால் முடியும், இயலும், கிடைக்கும் என்கின்ற வார்த்தைகளை பற்றி கொண்டால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: மூன்று மணிக்கு.
1: மை நேம் இஸ் ஜீவாகவசினி.
2: ஹாய், நான் தான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
1: மை நேம் இஸ் ஓசி.
3: ஹாய், நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
4: ரெயின்போ கிட்ஸ்.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
5: தோலே.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 2:16. காலத்தால் மாறாத கானங்களோடு காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். முதல் பாடல் மனசு அப்படியே லேசாக்கி ஒரு அழகான ரொமான்டிக் மோடுக்கு கொண்டு போற ஒரு அருமையான பாட்டு. தயாரிப்பாளர் கோவி செழியன் அவர்கள் காதலுக்கு நேரமில்லை படம் மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் காமெடி படம் பண்ணலான்னு இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களை கேட்டிருக்காங்க. உடனே இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களும் எழுத்தாளர் சித்ராலயா கோபு அவர்களும் இதை பத்தி மெரினா பீச்ல உட்கார்ந்து பேசும்போது தான் இந்த படத்தோட கதை உருவாயிருக்கு. அதே நேரத்தில் தொடர்ந்து சென்டிமெண்ட் படங்களாக நடிச்சிட்டு இருந்த நம்ம சிவாஜி அவர்களும் ஜாலியாக ரோல் பண்ண ஆசைப்பட்டதால இந்த படம் ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் காதலிக்க நேரமில்லை படத்தில் கலக்கின முத்துராமன், நாகேஷ், டிஎஸ் பாலையா, சச்சு இவங்க எல்லாரையும் இந்த படத்தில் நடிக்க வச்சாங்க. நடிகை எல் விஜயலட்சுமி அவர்கள் தன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி நடித்த கடைசி படமும் இதான். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில, கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வரிகளில், ஆபேரி ராகத்தில் அமைஞ்ச இந்த பாட்டை டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் பி சுசீலா அவர்களும் பாடி நம்ம மனசை மயக்கி இருப்பாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஊட்டி வரை ஒரு படத்துல இருந்து பூ மாலையில் ஒரு மல்லிகை இதோ உங்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

காலத்தை வென்ற கானங்கள்ல அடுத்த பாட்டு கேட்கும் போதே மனசுக்குள்ள நிலா வெளிச்சம் பாஞ்ச மாதிரி ஒரு அழகான இனிமையான ரொமான்டிக் ட்ராக். நிலா ஒளி வீசுற அமைதியான இரவுல மெல்லிய தென்றல் காத்துல மனசு மிதக்கிற மாதிரி ஒரு கவித்துவமான சூழல். திரையில ஜெமினி கணேசன் அவர்களோட வசீகரமான பார்வையும் பத்மினி அவர்களோட நளினமான எக்ஸ்பிரஷன்ஸும் இணைந்து பாக்குற எல்லாருமே ஒரு காதல் மோடுக்கு அப்படியே கொண்டு போயிடும். அந்த டைம்ல பிளேபேக் சிங்கரா ஜெயிக்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த நம்ம பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு இந்த பாட்டு தான் சினிமா ஜெர்னில ஒரு செம்ம லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா அமைஞ்சது. 1960 கெய்ரோவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை நம்ம சிவாஜி அவர்கள் வாங்கி சர்வதேச விருது வாங்கின முதல் இந்திய நடிகர் அப்படிங்கிற மிகப்பெரிய பெருமையை பெற்றாங்க. தமிழ் சினிமாவில் முழுநீள டெக்னிகலர்ல ரிலீஸ் ஆன முதல் படமும் இதுதான். ஜி ராமநாதன் அவர்களின் இசையில குமா பாலசுப்ரமணியம் அவர்களின் வரிகள்ல பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா அவர்கள் இணைந்து பாடின அந்த அற்புதமான காதல் ட்ராக் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலிருந்து இன்பம் பொங்கும் வெண்ணிலா. இது

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில்.

0: ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நேரம் 2:28. நம்ம காலத்து வென்ற கானங்கள்ல அடுத்த பாட்டு, மனசுக்குள்ள ஒரு அமைதியான அழகான பீல அப்படியே இருக்கிற ஒரு கிளாசிக் மெலோடி. ஜெமினி கணேசன் அவர்கள் மற்றும் CR விஜயகுமாரி அவர்கள், இவங்க ரெண்டு பேரோட அந்த கெமிஸ்ட்ரி இந்த பாட்டை இன்னும் அப்படியே ஸ்பெஷல் ஆக்கியிருக்கும். அதுலயும் அந்த பாட்டு முழுக்க விஜயகுமாரி அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அப்படியே ஒரு புது மனப்பெண்ணோட நாணமும் கூச்சமும் கலந்த ஒரு அழகான ஃபீலை அப்படியே வெளிப்படுத்தியிருப்பாங்க. கண்ணதாசன் அவர்கள் காதல ஒரு புனிதமான வழிபாடா பார்த்து பூஜைக்கு வந்த மலரே அப்படின்னு ரொம்ப ஆழமான ஒரு உணர்வோட இந்த வரிகளை உருவாக்கியிருப்பார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட மேஜிக் கம்போசிங்ல இந்த பாடல் செவ்வியல் இசையான பீம்பலாசி ராகத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு கிளாசிக் மெலோடி. 1962 வெளிவந்த இந்த படத்துல நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ரவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாரு. பாத கணக்கை படத்துல இருந்து பூஜைக்கு வந்த மலரே இதோ

0: முதல்ல அந்த கதை ஏசி திருலோகச்சந்திர அவர்கள் எழுதின அவள் தந்த வாழ்வு அப்படிங்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் உருவாச்சு. அது மட்டுமல்லாம சிவாஜி அவர்கள், ஜெமினிகாசன் அவர்கள், சாவித்ரி அவர்கள், சரோஜாதேவி அவர்கள், சௌகார் ஜானகி அவர்கள்னு தமிழ் சினிமாவோட உச்சக்கட்ட நட்சத்திரங்கள் எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு நடிச்ச மிகப்பெரிய மல்டி ஸ்டார் மூவி இது. இதுல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் ஒன்னா நடிச்சதால படத்தோட டைட்டில் கார்டில் யார் பேரை ஃபர்ஸ்ட் போடுறது அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கு. உடனே படக்குழு ஒரு சூப்பரான ஐடியா பண்ணி யாருடைய பேருமே குறிப்பிடாம அவங்களோட போட்டோஸ் மட்டும் காட்டி உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் அப்படின்னு டைட்டில் கார்டு வச்சாங்க. தமிழ் சினிமா வரலாற்றிலே இப்படி ரிலீஸ் ஆன முதல் படம் இதான். விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களோட இசையில, கண்ணதாசன் வரிகள, ஏ எல் ராகவன் அவர்கள் மற்றும் பி சுசீலா அவர்கள் இணைந்து பாடின பார்த்தால் பசி தரும் படத்துல இருந்து அன்று ஊமை பண்ணல்லோ இதோ உங்களுக்கு.
1: மெல்லின மாம்
2: இடையின மாம்
1: இடையின மாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: காலத்தின் கானங்கள்ல அடுத்த பாட்டை, காதலும் சின்னஞ்சிறு குறும்பும் கலந்த ஒரு அட்டகாசமான டூயட் பாடல். பொதுவா அந்த காலத்துல நாவல்கள் இல்லனா மேடை நாடகங்கள் பேஸ் பண்ணி தான் நிறைய படங்கள் வரும். ஆனா இந்த படத்தோட கதை 1930 வெளிவந்த தி ப்ளூ ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் திரைப்படத்தோட சாயல்ல ரொம்பவே வித்தியாசமா உருவாக்கப்பட்டுச்சு. அது மட்டுமல்லாம ஒளிப்பதிவாளர் தம்பு அவங்களோட கேமரா ஒர்க் இந்த படத்துல ரொம்பவே பிரமாதமா வந்திருக்கு அப்படின்னு அப்போதைக்கு வந்த பத்திரிகைகள்ல ரொம்ப பெரிய அளவுல பாராட்டப்பட்டுச்சு. விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல வர இந்த பாட்டுக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களோட சாஃப்டான வாய்ஸும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களோட அந்த தனித்துவமான ஸ்டைலும் சேர்ந்து ஒரு சூப்பரான எனர்ஜியை கொடுத்திருக்கும். பாட்டு கேட்கலாமா? ஆண்டவன் கட்டளை படத்துல இருந்தேன்.

எல்லாத்தையும் வென்று காணுங்கல்ல அடுத்த பாட்டை. காதலோட சந்தோஷத்தையும் மனசுல பூக்கிற புது புது ஆசைகளையும் ரொம்ப அழகா வெளிப்படுத்த ஒரு பாட்டு இது. படத்தோட கதைப்படி ஹீரோ சிவாஜி அவர்கள் ஒரு பெரும் சோகம் அப்புறம் ஒரு சீக்கிரட்டை மனசுக்குள்ள வச்சிட்டு இருப்பாரு. இந்த பாட்டு தான் அவர் மனசுல இருக்க அந்த லவ் புதுசா பறக்கிற மாதிரி ஒரு காட்டும். பாடல் முழுக்க ஹீரோயின் மட்டும்தான் பாடுற மாதிரி வரும். ஆனா நம்ம சிவாஜி அவர்கள் ஒரு வரி கூட பாடிருக்க மாட்டாரு. ஆனா பாடாமலே அவரோட அந்த ஸ்டைலிஷான நடிப்பு, நடை, அப்புறம் அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் இந்த பாட்டை வேற லெவலுக்கு கொண்டு போயிருப்பாரு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட காம்பினேஷன்ல கண்ணதாசன் வரிகளில் உருவான பாட்டு இது. இந்த பாட்டோட ஆல்பத்திலே ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் செய்யப்பட்ட பாட்டு. இப்போ நம்ம கேட்க போற பாட்டு தான் பி சுசிலா அவர்களோட வாய்ஸ்ல அந்த கொஞ்சலான மாடுலேஷனும் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களோட துள்ளலான பின்னணி இசையும் சேரும்போது கேட்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 1964 வெளியான புதிய பறவை படத்திலிருந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாட்டு கேட்கலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இந்த காதல் வந்தாலே மனசு அப்படியே பட்டாம்பூச்சியா பறக்க ஆரம்பிச்சிடும். தன் லவ்வரோட லவ்வர் அப்படியே கண்ணனா நினைச்சு தன் மனச கல்யாண பூப்பந்தலா மாத்தி ஒரு பெண் உருகிற செம்ம கியூட்டான பாட்டு இது. இந்த பாட்டுல வரிகள் முழுக்க பி சுசிலா அவர்கள் கொஞ்சி பாட, ML ஸ்ரீகாந்த் அவர்கள் வெறும் ஹம்மிங் மூலமாவே இந்த ரொமான்ஸ் அப்படியே ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. எப்பவுமே தன்னோட தயாரிப்புல தானே டைரக்ட் பண்ற ஸ்ரீதர் அவர்கள் முதல் முறையா தன்னோட அசோசியேட் NC சக்கரவர்த்தி அவர்களை டைரக்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச படம் இது. இந்த கலகலப்பான கதைக்கு சித்ராலயா கோபு அவர்கள் திரைக்கதை அமைச்சிருப்பாரு. திரையில ரவிச்சந்திரன் அவர்களும் காஞ்சனா அவர்களும் ஜோடியா நடிக்க, கூடவே நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், மூர்த்தி, மாலின்னு ஒரு பெரிய காமெடி பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. MS விஸ்வநாதன் அவர்களோட இசையில கண்ணதாசன் அவர்களோட வரிகளில் உருவான பாட்டு தர்மாவதி ராகத்தை அடிப்படையா வச்சு அது ஒரு ரொமான்டிக் டூயிட்டா MS விஸ்வநாதன் அவர்கள் மாத்தின விதம் ரொம்பவே இந்த பாட்டுல ஸ்பெஷல். உத்தரவின்றி உள்ள படத்துல இருந்து காதல் காதல் என்று பேச பாட்டு கேட்கலாமா?

0: அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேருவீதி, புதுச்சேரி.
2: காலத்தில் என்று கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவாக வரும் பாடல் பார்த்திபன் கனவு படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 3:01. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
1: நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாலே அது ஒரு தனி சந்தோஷம்தான். அவங்க இருந்தாலே அந்த இடமே செம்ம பாசிட்டிவ் வைபாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வயசு ஏற ஏற நம்ம பயமும் அக்கறையும் டபுள் ஆகிடும். குறிப்பாக வீட்டில் அவங்க நடக்கும்போதோ இல்லை பாத்ரூம் போயிட்டு வரும்போதோ லேசாக தடுமாறினா கூட நம்மளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். ஏன்னா இந்த வயசில் அவங்க லேசாக தடுமாறி விழுந்தா கூட அது பெரிய லெவலில் எலும்பு உடஞ்சி அவங்கள படுக்கையில் தள்ளிடக்கூட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் ஷோவில் முதியோர்களுக்கு ஏற்படும் இடுப்பெலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் பராமரிப்பு பற்றி தான் பேச போகிறோம். இதை பத்தி விளக்கம் அளிக்க நம்ம எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்வான்ஸ்ட் ஆன்சர் கொடுக்க நிலையத்துக்கு வந்திருக்காங்க பேராசிரியர் எலும்பியல் மற்றும் மூட்டு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை ஆலோசகர் டாக்டர் ஜி சந்தோஷ் குமார் அவர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
1: ஓகே டாக்டர், நம்ம நேயர்களுக்கு நேர் நம்பர் சொல்லிட்டு வந்துடுறேன். நேர்களே, நீங்களும் முதியோர்களுக்கு ஏற்படும் இடுப்பெலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் பராமரிப்பு பற்றின சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770. ஓகே, வாங்க நம்ம ஷோக்களை போகலாம். ஓகே டாக்டர், முதல்ல இந்த இடுப்பெலும்பு முறிவுனா என்ன டாக்டர்? பொதுவாக இடுப்பில் எந்த இடத்துல இந்த ஃப்ராக்சர் நடக்குது?
3: இடுப்பு எலும்பு முறிவு அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக காமனாக மக்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த இடுப்பு விலா ஃபங்க்ஷன் மூவ் ஆகிற இடத்துல நெக் ஆஃப் ஃபீமர் இல்லை ட்ரொகாண்டர் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. இதுதான் மோஸ்ட் காமனாக எல்லாருக்கும் தெரியறது. ஆக்சுவலாக இடுப்பு எலும்பியல் முறிவுனா இந்த இடுப்பு வளையம், இடுப்பு பூட்டு, மேல் பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டுமே காமன் இன் எல்டர்லி, இவங்களுக்கு வயசானவங்களுக்கு அடிப்படும். அதுதான் இடுப்பு எலும்பு முறிவுன்னு சொல்லுவோம்.
1: ஓகே, அந்த இடத்துல தான்
3: அந்த ஃப்ராக்சர் நடக்குது.
1: ஃப்ராக்சர் நடக்குது. ஓகே டாக்டர், உடம்புல இப்போ நம்ம இடுப்பு எலும்பு எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர்? நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷனில் அதை ஹெல்ப் பண்ணுது?
3: இடுப்பு எலும்பு வந்து ரொம்ப முக்கியம். எதனாலனா நம்ம வெயிட் பேரிங், நம்ம நிற்கிற ஸ்டான்ஸு, நம்ம பாடியோட வெயிட்டை வந்து கால்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற போர்ஷன் வந்து இடுப்பு எலும்பு, இடுப்பு வளையம், இடுப்பு பூட்டு. அடுத்து வந்து நம்ம நடக்கிறதுக்கு, இப்போ ஒரு காலை எடுத்து வச்சு தான் இன்னொரு காலை வச்சு நடப்போம், அந்த பேலன்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இடுப்பு எலும்பு.
1: ஓகே,
3: ஸோ நம்ம நேராக உக்காரணும், ஸ்பைனர் எரெக்டாக வைக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு இடுப்பு எலும்பு ஒழுங்காக இருந்தால் தான் அது ஸ்பைன் போஸ்டரும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம

0: ஒழுங்கா உட்கார்றதுலேருந்து நடக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம முக்கியம் இடுப்பு எலும்பு.
1: ரொம்ப ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அதுதான் முக்கியம்.
0: முக்கியம்.
1: ஓகே டாக்டர், இப்போ மற்ற எலும்பு முறிவை விட வயசானவங்களுக்கு இடுப்பு எலும்பு உடஞ்சா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்?
0: அது வந்து இப்போ ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 500 மில்லியன் பீப்புளுக்கு மேலே இடுப்பு எலும்பு முறிவால் ஏற்பட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே 1/3 பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இடுப்பு முறி எலும்பு முறிவுகள் ஏற்படும் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னால. அதே மாதிரி 5/1 வந்து இந்த எலும்பு ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு நீங்க ஒரு பெண்ணா பிறந்துட்டீங்கன்னா 50% சான்ஸ் இருக்கு உங்களுக்கு எலும்பு உடையறதுக்கு.
1: ஓகே,
0: ஸோ இது வந்து ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. இந்த எலும்பு உடஞ்சதுன்னா என்ன ஆகும்னா ஏற்கனவே இருக்கிறதோட அவங்க தே வில் கம் டவுன் பை 50%. வீட்டுக்கு வெளியே போறவங்க வீட்டு உள்ளார இருந்துருவாங்க, வீட்டுக்குள்ளார இருக்கவங்க ரூம்ல இருந்துருவாங்க, படுக்கையிலே இருந்துருவாங்க. ஸோ அதனால தான் இது ரொம்ப சீரியஸா எடுத்து நாங்க ஒழுங்கா ட்ரீட் பண்றது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
2: நமது மூத்த குடிமக்களின் நலனுக்காக விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர்த்தோ ஹெல்த் செக்அப்.
3: இதில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான ஹீமோக்ளோபின், பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சீரம் பொட்டாசியம் போன்ற பரிசோதனைகள் வெறும் 999 ரூபாய் பேக்கேஜில் செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9791499 1.
1: நேரம் 3:05. டாக்டர், வயசு ஆக ஆக நம்ம எலும்போட ஸ்ட்ரென்த் தானாகவே குறைஞ்சிருமா டாக்டர்? அது என்ன மாதிரியான மாற்றம் வந்து எலும்புல நடக்குது வயசு ஆக ஆக?
0: வயசு ஆக ஆக நம்மளுக்கு வந்து எலும்பு நோய்தல் நோயின்னு சொல்லுவோம், அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்றது. ஸோ யூஸ்வலாக நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்க நேரத்தில் கூட போன் ஃபார்மேஷன், போன் ரெசார்ப்ஷன் ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ புது போன் ஒன்று ஃபார்ம் ஆகும், பழைய போன் எடுத்துகிட்டு போகும். ஸோ இதுதான் இந்த ஆஸ்டியோ கிளாஸ், ஆஸ்டியோ பிளாஸ்ட் ரெண்டு செல்ஸ் சொல்லுவோம், அதோட வேலை நடந்துகிட்டே இருக்கும். வயசாகும் போது என்னாகும், இந்த ஆஸ்டியோ கிளாஸ்ட் அந்த போனை ரிசார்வ் பண்ணுது இல்லையா, அதோட வேலை அதிகமாயிடும், புது போன் ஃபார்ம் பண்ணுறதோட செல்ஸோட வேலை குறைஞ்சிரும். ஸோ போன் ரிசார்ப்ஷன் அதிகமாக இருக்கு, போன் ஃபார்மேஷன் கம்மியாக இருக்கு. அப்போ வந்து நம்மளோட போன் ஆர்கிடெக்சர் குறைஞ்சி ஒரு ஸ்பஞ்சு மாதிரி ஆகிடும். அதனால போன் வீக்கா இருக்கிறதுனால நம்ம எழுதுல அது முறிவடையுது.
1: ஓகே, பொதுவா எந்த வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த எலும்பு முறிவு ரொம்ப ஈஸியா வந்துடுது டாக்டர்?
0: யூஷுவலா நம்ம வந்து சொல்றது 60+, ஆனா இப்போ வந்து 50+க்கே இது ஆகுது.
1: ஓகே, 50+மே இது அஃபெக்ட் ஆகுது. ஓகே, இந்த இடுப்பு எலும்பு முறிவுல டைப்ஸ் எதுவும் இருக்கா டாக்டர், வகைகள் எதுவும் இருக்கா?
0: இருக்கு, அதுதான் நம்ம மோஸ்ட் காமனா மக்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த இடுப்பு பக்கத்துல எலும்பு பாலு, அது பக்கத்தில் உடையிற நெக் ஆஃப் ஃபீமர் இல்லைன்னா ட்ரொகாண்டர் ஃப்ராக்சர் தான் சொல்லியது. ஆக்சுவலாக கப்பு பாலு சேர்ந்து தான் இடுப்பு. ஒரு கப் இருக்கு, அதில் ஒரு பால் மாதிரி ஒரு ஹெட்டு, அதுதான் ஆர்டிகுலேட் ஆகுது. இந்த கப் சைடு உடையறதும் ஒரு சீரியஸ் இஷ்யூ. அந்த கப் சைடு உடையறதுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பர்ட் தேவை. ஸோ அது படிஞ்சாலும் இது இடுப்பு எலும்பு உடஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முக்கியமாக அறுவை சிகிச்சை பண்ணுறது எதனாலனா பேஷண்டை உடனடியாக நடக்க வைக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அஸ்டாபிளம், நெக் ஆஃப் ஃபீமர், ட்ரொகாண்டர், பெல்விஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் இடுப்பு முடிவு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து யங்ஸ்டருக்கு வர அந்த எலும்பு முறிவுக்கும் வயசானவங்களுக்கு வர அந்த எலும்பு முறிவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு டாக்டர்?
0: கண்டிப்பா இருக்கு. இது வந்து யங்ஸ்டருக்கு இந்த இடுப்பு எலும்பு முறிவு ஏற்படுதுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு ஹை வெலாசிட்டி இன்ஜுரி தேவை. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டோ இல்ல மேலேருந்து 10 அடி கீழே உழம்போதோ அப்பதான் அந்த எலும்பு உடையும். வயசானவங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு ட்ரிபியல் டொமஸ்டிக் ஃபால்னு சொல்லுவோம், வீட்டில் கையை ஊனி ஏஞ்சிருக்கிறதோ இல்லை ஸ்லிப் ஆகி கீழே பாத்ரூமில் விழுந்துறதோ அந்த மாதிரி நடக்கும்போது ட்ரிவியல் ஃபால்லேயே அந்த எலும்பு உடஞ்சிரும். அதான் டிஃபரன்ஸ்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி சொன்னீங்க, அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களா டாக்டர், அதுக்கும் அந்த எலும்பு முறிவும் எப்படி கனெக்ட் ஆகுது?
0: ஓகே, எலும்பு நோய்தல் நோய் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஆஸ்டியோ கிளாஸ், ஆஸ்டியோபிளாஸ், எலும்பு ஒன்று ஒரு டைமும் உருவாகிட்டு இருக்கு, ரிசார்வும் ஆகிட்டு இருக்கு. இந்த ரிசார்ப்ஷன் வெளியே போகிறது வந்து எப்படின்னா ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா ஒரு டேங்க் இருக்கு, அதுல தண்ணி இருக்கு, டேங்க்ல தண்ணி போடுறோம், அதுதான் வந்து நம்ம ஆஸ்டியோ பிளாஸ்ட் செல்ஸ் சொல்லுவோம். நம்ம கால்சியம், விட்டமின் டி 3 எல்லாம் எடுக்கிறது தண்ணி ஊத்துறது. ஆனா கீழே ஒரு 4 பைப்பை திறந்து விட்டா என்ன ஆகும், தண்ணி நொம்பாது, டேங்க் எம்டி ஆயிடும், அதுதான் ஆஸ்டியோ கிளாஸ் செல்ஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் ஆஸ்டியோபோரோசிஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கவங்களுக்கு இந்த எலும்பு முறிவு ஏற்படுறது ரொம்ப காமன்.
1: ஓகே, இப்போ வயசானவங்க வந்து இந்த தடிக்க வீர்த்து வழிக்க வீர்த்து இதில் மட்டும் எலும்பு முறிவு இருக்காது, ஆஸ்டியோபோரோசிஸ்லையும் எலும்பு முறிவு வரும்.
0: ஆமாம்.
1: ஓகே, நல்ல டவுட் டாக்டர், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தடுக்கி வந்தால் மட்டும் தான் எலும்பு முறிவு வரும் அப்படின்னு கிடையாது?
0: இல்லை.
1: ஓகே டாக்டர், ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த இடுப்பு எலும்பு முறிவு அதிகமாக வரும்னு சொல்கிறாங்களே, இது அந்த அளவுக்கு உண்மை டாக்டர்?
0: உண்மை. ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிகமா வரும். இது அதுதான் நான் சொன்னது ரேஷியோ, மூணுல ஒரு பெண்ணுக்கு ஐந்துல ஒரு ஆணுக்கு தான் இது வரும் யூஸ்வலா. சோ ஆனா வந்து என்ன ப்ராப்ளம்னா, பெண்களுக்கு வந்து அந்த ஆண்களுக்கு அந்த இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னா அவங்களோட மார்பிடிட்டி மார்டாலிட்டி ஹை.

0: உங்களுக்கு கம்மியா ஏற்படும், ஆனா அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிக்காயிடுவாங்க
1: பெண்களோட. ப்ராபர்ட்டி உங்களுக்கு தான் அதிகம், ஆனா ஆண்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு
0: தான்
1: டேஞ்சர். ஓகே ஓகே டாக்டர், இந்த எலும்பு தேய்மானம் வரதுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி ஒரு காரணமா இருக்குமா டாக்டர்? லைக் ஜெனட்டிக்?
0: ஜெனட்டிக் வந்து ரொம்ப காரணம் கிடையாது, நம்மளோட யங் ஏஜ் எப்படி நம்ம உருவானோம் அதை பொறுத்து தான் இருக்கு. நம்ம 20 வயசுக்குள்ள எப்படி இருந்தோம், நம்ம ஃபேமிலி எப்படி நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டது, அதை வச்சுதான் நம்மளோட லைஃப் லாங் போன் டென்சிட்டி இருக்கு.
1: ஓகே, அப்ப வந்து ஜெனட்டிக் ஒரு காரணமா இருக்க
0: மோஸ்டா இருக்கு,
1: மோஸ்டா இருக்காது. அப்ப ஜெனட்டிக் ரீசன் இதுக்குள்ளே வராது,
0: சப்ஜெக்ட் ப்ராசஸ்க்குள்ள வராது.
1: ஓகே டாக்டர், இப்ப இந்த பெரியவங்க தடுமாறி விழுறாங்க, அப்படி வழிக்கு விழுந்த உடனே எலும்பு முறிவு வந்துருமா டாக்டர் பெரியவங்களுக்கு?
0: அதான், அந்த எலும்பு நோய்தல் நோய் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்டியோபோரோட் ஏற்கனவே எலும்பு வீக்கா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தடுமாறி விழுந்தாங்கன்னா உடனே எலும்பு முறிவு ஏற்பட்டுரும்.
1: ஓகே, இப்ப சடனா இருந்தா ஒண்ணாகாது, உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்ததுன்னா அது வர வாய்ப்பு அதிகம். நல்ல விளக்கம் டாக்டர், ஒரு சின்ன பிரேக் போட்டிருந்தாலும்
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
1: டாக்டர் ஒரு கார் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
3: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. முதலாவது கேள்வி வந்து, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் 40 வயதுக்கு மேல வரவங்களுக்கு காமனா இருக்கும், அது தவிர்க்க முடியாது, ஆனா தள்ளி போடலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் டாக்டர். சோ வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய கொஞ்சம் தள்ளி போடணும்னா என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கறத பண்ணணும், அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் டாக்டர். அவங்களுக்கு வந்து வயது 54, அவங்க ஒரு லேடி, அவங்க செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் மாதிரி தான், அதாவது ஆபீஸ் கோயர், அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால கீழே கால மடக்கி உட்கார முடியல டாக்டர். கிட்டத்தட்ட அவங்க தரையில உட்கார்ந்தே ஒரு 7 வருஷம் இருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த மூட்டல பாத்துட்டு இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கறது தான் பண்ணணும். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா அந்த பிரிட்டிலான அந்த இது இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா அதனாலதான் பண்றாங்க அப்படின்ட்டு அறுவை சிகிச்சை கொடுத்துருக்காங்க டாக்டர். ஆனா அவங்களுக்கு வந்து எந்த விதமான சுகரோ ப்ரெஷரோ எந்த விதமான கண்டிஷனோ இல்ல. சோ இவங்க வந்து ஆபரேஷன் பண்ணறதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு அவங்க தான் போகணுமா, அவங்க கொஞ்சம் பயம் தயக்கம் அப்படிங்கறத படுறாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது சிகிச்சை முறை அப்படிங்கறது இருக்கா டாக்டர்? சோ இந்த கேள்விக்கும் எனக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க டாக்டர்.
0: சரிங்க,
3: தேங்க்யூ டாக்டர். ரேடியோல
1: கேட்டு
0: ஸோ இவங்க கேட்ட முத கேள்விக்கு பதில், ஸோ ஆஸ்டியோபோரோசிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதுதான் வந்து நாங்கள் இந்த வருஷம் IOA சொல்லுவோம், இந்தியன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபால், அதுதான் எங்களோட கான்செப்ட் இந்த வருஷம். ஸோ பேசிக்கலாக எப்படி இந்த ஆஸ்டியோபோரோசிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னா, நான் சொன்ன மாதிரி 20 வயசுக்குள்ள மேக் ஷோர் த குழந்தைங்க நல்லா விளாட்றாங்க, தே க்ரோ வெல் அண்ட் ஈட் குட் ஃபுட் அண்ட் க்ரோ ஸ்ட்ராங் போன், ஸோ தட் வில் பி த ரிசர்வ் ஃபார் த என்டையர் லைஃப். அது ஒன்று. அடுத்தது வந்து மற்ற வயசில் வந்து வயசானவங்களுக்கு கூட தே ஷுட் பி ஆக்டிவ், ஃபிசிக்கலி ஆக்டிவ், தே ஷுட் லோட் தேர் போன்.
1: ஓகே,
0: நடக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நடக்கணும், அவங்க மசில ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் நடந்துகிட்டே இருக்கீங்க, மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு பாடி ஆக்டிவிட்டியில் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா உங்கள் போனும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் ஒரே ஒரு வழி ஆஸ்டியோபோரோசிஸை ப்ரிவென்ட் பண்றது.
1: ஓகே, நெக்ஸ்ட் அந்த சர்ஜரி பத்தி கேட்டேன்.
0: சர்ஜரி ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து நீங்க சொல்றத பார்த்தா அது மோஸ்டா ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், இல்லைன்னா ஆர்த்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம டாக்டர் பார்த்துட்டு அது வந்து எந்த கிரேட்ல இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். முதல் ரெண்டு ஸ்டேஜ்னா நமக்கு அந்த ப்ரிவென்ஷன் சர்ஜரிஸ்லாம் நிறைய இருக்கு. மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை இல்லாம மூட்டு காப்பாற்றும் அறுவை சிகிச்சைகளும் இருக்கு. சோ அதை பார்த்துட்டு நம்ம அந்த எக்ஸ்ரேக்கு அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு அந்த இண்டிவிஜுவல் பேஷண்ட் கேத்தாப்புல நம்ம ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்கலாம்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ நம்ம இதில் லைனில் பேசிட்டு வரும்போது இந்த சாப்பாட்டில் கால்சியம் வைட்டமின் டி கம்மியாக இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக அமையுமா டாக்டர்?
0: கண்டிப்பாக, இது வந்து வைட்டமின் டி கம்மியா இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், மிக்சட் டயட்ஸ், வென் வி டோன்ட் டேக் மிக்சட் டயட்ஸ், வென் வி டேக் லாட் ஆஃப் கார்பனேட்டட் ஃபுட்ஸ். இப்ப வந்து அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லையா, மிக்சட் கார்பனேட்டட் ஃபுட்ஸ், எவ்ரி திங் சால்ட் ஆட் டயட்ஸ். சோ இந்த

0: எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கால்சியம் ரிசார்ப்ஷனை அது தடுத்துருது. ஸோ கால்சியம் ரிசார்ப்ஷன் விட்டமின் டி த்ரீ ரிசார்ப்ஷனை குறைக்கும் போது ஆப்வியஸா நம்ம போன்ஸ் பிகம் வீக்.
1: ஓகே,
0: ஸோ தட் லீட்ஸ் டு ஆஸ்டியோபோரோசிஸ்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு வேளை இடுப்பெலும்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? மெயினாக எந்த இடத்துல அதிகமாக பெயின் இருக்கும்?
0: சரி, இந்த இடுப்பு எலும்பு உடையறதுக்கு மெயினான காரணம் ரெண்டு டைப். நான் சொன்ன மாதிரி நெக்காஃபீமர் ஃப்ராக்சர் இருக்கும், இல்லை அஸ்டாபுலம் ஃப்ராக்சர், இல்லைனா ட்ரொகாண்டர் ஃப்ராக்சர் இருக்கும். இந்த ட்ரொகாண்டர் ஃப்ராக்சர்ன்றது ஆகுதுன்னா நேராக போய் தரையில் வந்து அவங்க மேல்தோட அடிபடும் போது அது கீழே உடுற ஃபோர்ஸில் அது உடையறது. இந்த நெக்காஃபீமர் ஃப்ராக்சர் இன்டைரக்ட் ஃபோர்ஸில் உடையறது, காலை வந்து திருப்பிக்கிட்டு அப்படியே இப்படி பண்ண அதனால மேலே உடஞ்சிரும். அது இந்த அஸ்டாபுலம் ஃப்ராக்சரும் அதே மாதிரி தான், சைடில் அப்படியே விழுந்துருவாங்க டொமார்னு, அதனால விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி விழும்போது அவங்களுக்கு அந்த பகுதியில் ரொம்ப வலி இருக்கும், ஷூட்டிங் பெயின் சொல்லுவாங்க, த்ராம்பிங் பெயின் இருக்கும்,
1: பெயின் கொஞ்சம் ஹெவியா இருக்கும்,
0: பெயின் ரொம்ப ஹெவியா இருக்கும்.
1: ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் விழுந்துட்டாரு, அவருக்கு ஃப்ராக்சர் தான் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பெயினை வச்சு நம்ம
0: கண்டுபிடிச்சிடலாம்.
1: ஓகே டாக்டர், அப்போ வந்து இடுப்பெலும்பு ஃப்ராக்சர் வருதுன்னா அவங்களால எழுந்து நிற்கவோ இல்லை நடக்கவோ முடியுமா டாக்டர்?
0: மோஸ்டா முடியாது. டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர் சொல்லுவோம், எலும்பு உடஞ்சி நகர்ந்துருச்சுன்னா அவங்களால விழுந்த உடனே உங்களை யாருனாச்சும் ஹெல்ப் கூப்பிடுவாங்க. கண்டிப்பா நம்ம தூக்கி தான் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை படுக்க வைக்கிற மாதிரி இருக்கும், அவங்களால நடக்க முடியாது,
1: நடக்கலாம் முடியாது.
0: ஆனா நெக்கா ஃபீமர்ல அது வால்கஸ் இம்பாக்ட்னு சொல்லுவோம், எலும்பு உடஞ்சி ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல வந்து அப்படி மடங்கி நின்றோம். அவங்க மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் நடந்துட்டு இருப்பாங்க, விழுந்தது நாலு நாள் டாக்டர் இல்லைனா ஒரு வாரம் டாக்டர் இப்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப விழுந்தப்ப அது ஃபுல்லா நகரல, நடக்க நடக்க ஃபுல்லா நகர்ந்து அதுக்கப்புறம் வலி வந்து.
1: ஓகே டாக்டர், ஹலோ டாக்டர், இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர், இப்ப தசை பிடிப்பால வர வலி, நிஜமாவே எலும்பு உடஞ்ச வலி, இது ரெண்டுத்துக்கும் எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம்?
0: சோ இதுக்கு வந்து ரெண்டு வலியை பொறுத்து தான் இருக்கு. தசை பிடிப்பால வரி வந்து கண்டினியூஸா இருக்காது, அதுவும் இல்லாம ஒரு பாயிண்ட்ல இருக்காது. ஒரு அவங்க சொல்றது வந்து இந்த பக்கம் ஃபுல்லா வலிக்குது டாக்டர், இந்த இடம் ஃபுல்லா வலிக்குது, வந்து வந்து போகுது, இப்ப காலில் அதிகமா இருந்துச்சு இப்ப அதிகம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தசைப்பிடிப்பால ஏற்படுற வலி. எலும்பு முறிவால ஏற்படுற வலி அப்படி குறையாது, ஷார்ப்பா இருக்கும், ஷூட்டிங் பெயினா இருக்கும், கண்டினியூஸ் பெயினா இருக்கும்.
1: ஒரு
0: பக்கம் திரும்பி இருக்கும், காலு குட்டையா இருக்கும், அதெல்லாம் பாத்துட்டு நம்ம வந்து அதை திருப்பவோ இல்ல அதை புடிச்சு இழுக்கவோ ட்ரை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ரொம்ப வலியை அது ஏற்படுத்தும். எந்த பொசிஷன்ல இருக்கோ அதுல சைட்ல மட்டும் ஒரு பில்லோ மாதிரி வச்சு சப்போர்ட் பண்ணி பொறுமையா அவங்கள ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரோ இல்ல இதுலயோ பெட்லயோ எடுத்து அவங்கள ஸ்லைட் பண்ணி ஒரு ஸ்டேபிளான பொசிஷன்ல வச்சு மூவ் பண்ணாம பாத்துக்கணும், அதுதான் மெயின்.
1: ஓகே டாக்டர், இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி எதுவும் கொடுக்க முடியுமா? எதாவது இருக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குற மாதிரி எதுவும் இருக்கா?
0: ஃபர்ஸ்ட் எய்டுனா இவங்க இப்போ எலும்பு எலும்பு கீழே உழறாங்க இல்லையா, கீழே உழும்போது அவங்கள்ட்ட நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, முக்கியமா இந்த வயசானவங்க பாத்ரூம் உள்ளார போயிட்டு கதவை சாத்திட்டு குளிக்கும் போது கீழே விழுந்துருப்பாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு கீழே விழுறதுனால இடுப்பு எலும்பு மட்டும் உடஞ்சிருக்காரு, தலையிலையும் அடிபட்டுருக்கும்.
1: ஓகே,
0: அது வந்து ஸ்லோவா ப்ளீடிங் ஆரம்பிச்சுட்டே இருக்கும், அதனால அவங்க மாறி மாறி பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம நோட்டிஃபை பண்ணி டாக்டர்ஸும் அதை ஒழுங்கா பார்த்து அந்த மாதிரி எதனாச்சும் இருக்கான்னு பார்த்து அதை ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணணும், உயிரை ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலும்புக்கு வரணும். சோ அதுதான் முக்கியம்.
1: இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் டாக்டர். எலும்பு முறிஞ்சுதான் பார்க்காம வேற எங்க அடிபட்டிருக்கான்னு
0: செக் பண்ணு.
1: கரெக்ட். ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், யாரங்கன்னு பேசுறீங்க?
3: போது வலி உயிரே போகுது. அதே மாதிரி நைட் ஆனாக்கா நல்லா பாதி ராத்திரில பாத்தீங்கன்னாக்கா கால் அப்படியே

0: நரம்பு வந்து அப்படியே சுத்துற மாதிரி வலி தாங்க முடியும் சார், அப்படியே இழுத்துது. ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அந்த வலி இருக்குது.
1: சரி, இது மோஸ்டா நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த லிகமெண்ட் இன்ஜுரின்னு சொல்லுவோம், மூட்டை வந்து மூட்டில் நம்ம மூட்டு வந்து ரெண்டு மூணு எலும்புகளால் உருவானது, தொடையெலும்பு, கால் எலும்பு, நடு மேலே கேப் போன்னு சொல்லுவோம். இந்த மூட்டு எலும்பு அங்கே தான் இருக்குன்றதுக்கு இருக்கணுன்றதுக்காக கடவுள் நமக்கு ஒரு நாலு முக்கியமான ஜவ் கொடுத்துருக்காரு, உள்பக்கம், வெளிப்பக்கம், உள்ளுக்குள்ளார ரெண்டு ஜவ். ஸோ இந்த ஏசியல் ஜவ்வு அந்த மாதிரி இல்லைனா பிசிஎல் ஜவ்வு பிஞ்சு போயிருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மூட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி மூட்டு விலகுது ஒரு ஒரு டைமு திரும்பும் போது அப்படின்னா அதுக்கு அந்த ஜவ்வு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அறுவை சிகிச்சை தேவைப்படும். அதான் உங்களுக்கு இன்ஸ்டெபிலிட்டி ஆகிட்டே இருக்கிறதுனால மூட்டு வலியோட பரிமாற்றம் அப்படி தான். ஸோ சதையெல்லாம் அது வலிக்கும், அதனால வலி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம் இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா அருகில் உள்ள ஒரு மூட்டமாக அறுவை சிகிச்சை நிபுணர் பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் என்ன ஃபர்தர்
0: பண்ணலான்னு.
2: தேங்க்யூ மேடம், அழைப்புக்கு நன்றி.
3: நமது மூத்த குடிமக்களின் நலனுக்காக விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர்த்தோ ஹெல்த் செக்அப்.
4: இதில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான ஹீமோக்ளோபின், பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சீரம் பொட்டாசியம் போன்ற பரிசோதனைகள் வெறும் 999 ரூபாய் பேக்கேஜில் செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9791499411.

0: இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் ஷோல முதியோர்களுக்கு ஏற்படும் இடுப்பெலும் முறிவு சிகிச்சை மற்றும் பராமரிப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேராசிரியர் எலும்பியல் மற்றும் மூட்டு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை ஆலோசகர் டாக்டர் ஜி சந்தோஷ்குமார் இருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். டாக்டர், இப்ப இந்த சுகர் பிபி மாதிரி ரொம்ப நாளா இருக்க நோய்கள் எலும்போட ஸ்ட்ரென்த்தை பாதிக்குமா டாக்டர்?
1: கண்டிப்பாக சுகர் இருக்கவங்களுக்கு இந்த எலும்பு நோய்தல் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு வந்து இந்த சார்கோபீனியா, போன் டென்சிட்டி எல்லாமே குறையிறதுக்கு அதிகம். ஏன்னா சுகர் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு என்சைம் டெவலப் ஆகும், தட் வில் அஃபெக்ட் தேர் போன் ரிசார்ப்ஷன் அண்ட் எபிலிட்டி, ஸோ இட் வில் பிகம் வீக்.
0: ஓகே, இப்போ இந்த ரொம்ப ஒபேசிட்டியாக இருக்க பெரியவங்க அவங்களுக்கு எலும்பு உடைய சான்சஸ் இருக்கா டாக்டர்? ஓவர் வெயிட்டு இதை காரணமாக வச்சு.
1: ஓவர் வெயிட்டு ஆப்வியஸாக நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரொகாண்டர் ஃப்ராக்சன்றது நம்ம உடையும் போது டைரக்ட் இம்பாக்டால் தான் உடையுது. அந்த மாதிரி நம்ம வெயிட் நம்ம என்டையர் பாடி வெயிட்டும் சேர்ந்து அதில் இம்பாக்ட் ஆகும்போது தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் ஃப்ராக்சர்
0: இருக்கு.
1: ஆனால் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்குமானா, அதுக்கு ஸ்டடிஸ் வந்து சப்போர்ட்டிங்காகவும் இருக்குது, நான் சப்போர்ட்டிங்காகவும் இருக்குது சில பேருக்கு. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் பண்ண அறுவை சிகிச்சையில் ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க, பார்க்க ப்ளோட்டிங் ஃபீமேலாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சதையே இருக்காது, வெறும் கொழுப்பு மட்டும்தான் இருக்கும். நான் மசில் மாஸே இருக்காது அவங்களுக்கு, வெறும் கொழுப்பு மட்டும்தான். ஒரு 10 சென்டிமீட்டர் 20 அவங்களுக்கு தை வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்குன்னா அதில் 10 சென்டிமீட்டர் கொழுப்பு மட்டும்தான் இருக்கும். சதையும் எலும்பு வந்து ரொம்ப தின்னா இருக்கும் அவங்களுக்கு, ஒரு போட் மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து எலும்பு உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்,
0: நிறைய இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் என்னன்னா, இப்போ பெரியவங்க சேர்ல உட்காரலாமா இல்லை தரையில் நார்மலாக அந்த சம்மணம் போட்டு உட்காரலாமா, எது அவங்களுக்கு பெஸ்ட்டு?
1: அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெயினும் இல்லை, பேக் பெயின், நீ பெயின் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா தே கேன் டூ எனி திங் வித்இன் லைஃப் ஸ்டைல் பெயின் லிமிட்ஸ். கீழேயும் உட்காரலாம், கீழேயும் படுக்கலாம், யோகா செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். அவங்களுக்கு மூட்டு வலி இருக்கு இல்லைனா ரொம்ப பருமலாக இருக்காங்க, இடுப்பு ப்ராப்ளம் இருக்கு இல்லை முதுகு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த வலிக்கு ஏற்றாப்புல நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிறது நல்லது.
0: ஓகே, அது அவங்களோட கம்ஃபர்டபுள் தான்,
1: அவங்க கம்ஃபர்ட்டு வலிக்கு ஏற்றாப்புல.
0: வலி இருந்தால்
1: இருக்காங்க, படுத்தே இருக்காங்க, அதிகமா நடக்கவே இல்ல, அவங்க மசில லோட் பண்ணவே இல்ல, போன லோட் பண்ணவே இல்ல அப்படின்னா இட் வில் கோ ஃபார் டிஸ்யூஸ் அட்ரோஃபின்னு சொல்லுவோம். யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அது வேலை செய்யாமல் போயிடும், அது ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். அப்படி லோட் பண்ணாமல் இருக்கும்போது தான் ஆஸ்டியோபோரோசிஸ், சார்கோபீனியா எல்லாம் வரும். அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிக்கும்.
0: ஓகே, இந்த ஒரு வேர்டு பார்த்தேன், யூஸ் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை வரும்,
1: பிரச்சனை வரும்.
0: ஓகே டாக்டர், இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் பார்க்க இருக்க பெரியவங்களுக்கு எலும்பு தேய்மானம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குமா?
1: பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, யங் ஃபெலோஸ்க்கும் நடக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா, ஸ்மோக் பண்றவங்களுக்கு ட்ரிங்க் பண்றவங்களுக்கும் அதிகமா நடக்கும். ஏன்னா ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் ரெடியூசஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் விட்டமின் 3 இன் த கட்.
0: இஸ் இட்? ஓகே.
1: சோ அது அந்த மாதிரி ஹெவி ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் இருக்கவங்களுக்கு வயசானும் அவசியம் இல்ல, அவங்க ரொம்ப நாள் கன்சம் பண்றாங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்களா, அவங்களுக்கு சின்ன வயசுலேயே கூட இந்த எலும்பு நோய்தல் நோய் வந்து எலும்பு முறிவு ஏற்படும்.
0: ஓகே,
1: சேம் திங் வித் ஸ்மோக்கிங் ஆல்சோ.
0: எஸ், நாட் ஓன்லி இப்போ லிவர் டேமேஜ், போன் டேமேஜும் வரும்,
1: போன் டேமேஜும் வரும்.
0: ஓகே, இப்போ இடுப்பு எலும்பு உடனே ஹாஸ்பிட்டல் போகாமல் அவங்களை வீட்டிலேயே வச்சிருக்கோம், நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தைலெலாம் தேய்ச்சி விட்றோம், இதனால உங்களுக்கு என்ன பக்க விளைவுகள் வருது டாக்டர்?
1: இது ரொம்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் இடுப்பு எலும்பு மட்டும் எதனால சீக்கிரமாக டாக்டர் பார்க்கணும்னு சொல்கிறோன்னா, அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் சீக்கிரமாக செட்டின் ஆகிடும். ஏற்கனவே அவங்க வயசானவங்களா இருப்பாங்க, சுகர் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், பிபி இருக்கும், அந்த மாதிரி மல்டிபிள்

0: ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரத்தம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கான மருந்துலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம அவங்கள ஒரே இடத்துல படுக்க போட்டோம்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டபுள் ட்ரிபிள் ஆகிடும். என்னென்ன ஆகும் அப்படின்னா டிவிடின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரத்த குழாயில் வந்து நம்ம நடந்தாதான் நம்மளுக்கு ரத்தம் வந்து இருதயத்துக்கு திருப்பி போகுது. அந்த மாதிரி ஸ்டாக்னண்டா இருக்கும்போது ரத்தக்கட்டு ஏற்பட்டுரும். அந்த டிவிடி ஏற்பட்டுச்சுன்னா அந்த ரத்தக்கட்டு போயிட்டு நுரையீரலில் போயிட்டு அடைச்சிக்கும். நுரையீரல் அடைச்சுன்னா மூச்சு கஷ்டம் வந்துடும், பல்மறை எம்பாலிசம் வந்துடும். அடுத்தது வந்து படுத்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பின்னாடி பெட்சோர் வந்துடும். ஒரே இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 5 hours படுத்திருந்தாலே உங்களுக்கு பின்னாடி வந்து எரியும், அது உங்களுக்கு பெட்சோர் வந்துடும், அது இன்ஃபெக்ஷன் ஆயிடும். பெண்களுக்கு வயசான பாட்டிங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து அவங்க படுத்துட்டே இருந்தாங்கன்னா லங் கொலாப்ஸ் ஆயிடும், அட்லாக்டைசிஸ் சொல்லுவோம், நிமோனியா டெவலப் ஆயிடும். ஸோ இந்த ஆப்ளிகேஷன்லாம் செட்டின் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள அதுல இருந்து கூட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும்.
1: அதை சரி பண்ணி அப்புறம்
2: புதுச்சேரி உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:31. ஹலோ டாக்டர், இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
2: மூத்த குடிமக்களின் நலனுக்காக விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர்த்தோ ஹெல்த் செக்அப்.
3: இதில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான ஹீமோகுளோபின், பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சீரம் பொட்டாசியம் போன்ற பரிசோதனைகள் வெறும் ₹999 பேக்கேஜில் செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9791499.
1: ஓகே டாக்டர், இப்போ பெரியவங்க அடிபடுறாங்க, இப்போ அடிபட்டவங்களை ஆம்புலன்ஸில் கூட்டு போகலாமா இல்லை கார் அது மாதிரி கூட்டு போகலாமா, அது மாதிரி வாகனத்தில் கூட்டு போகலாமா, எது பெஸ்ட்டு?
4: அதுதான் நான் சொன்ன மாதிரி இடுப்பு எலும்புன்றது வந்து பெரிய எலும்பு, அதை வந்து இம்மொபிலைஸ் பண்ணவே முடியாது. மாவுக்கட்டோ இல்லை நாட்டுக்கட்டோ எது போட்டோ யாராலையுமே அதை இம்மொபிலைஸ் பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கு வேணால் பண்ண முடியும், ஒரு 4-5 இருக்க குழந்தைங்களுக்கு வேணால் ஹிப் ஸ்பைக்கா மாதிரி போட்டு இம்மொபிலைஸ் பண்ண முடியும், பெரியவங்களுக்கு அதை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அதை நகத்தாமல் கூட்டு போகிறது தான் அவங்களுக்கு வழி இல்லாமல் இருக்கும். பெஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு அவங்கள ஆம்புலன்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு பெயின் ஃப்ரீயாக இருக்கும்.
1: ஓகே, இப்போ எலும்பு முறிவுன்னு ஹாஸ்பிட்டலில் வராங்க, வந்தோடனே நீங்கள் என்ன மாதிரி டெஸ்ட்லாம் அவங்களுக்கு எடுப்பீங்க டாக்டர்?
4: ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் அண்ட் ரேடியாலஜிக்கல் டயக்னோசிஸ் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளினிக்கலாக பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மற்ற முறிவு மற்ற இடத்துல வேற ஏதாச்சும் அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணணும்.
1: ஓகே,
4: அதுக்கப்புறம் எந்த பகுதியில் அவங்களுக்கு வலி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களோட டயக்னோசிஸ் கிளினிக்கல் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். கால் எப்படி இருக்கு, குட்டையா இருக்கா, வெளியே திரும்பி இருக்கா, அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தாலே கிளினிக்கலாகவே நம்ம வி கேன் கம் டு அ டயக்னோசிஸ் இவங்களுக்கு இந்த இடத்துல எலும்பு முறிவு இருக்கு. எப்படிப்பட்ட எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு பாக்கிறதுக்கு தான் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாக்கிறது. அந்த எக்ஸ்ரேக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடும் அவங்களுக்கு எந்த மாதிரி எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரி அறுவை சிகிச்சை தேவை, என்ன பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இடுப்பு பகுதியில் உள்ளுக்குள்ள ப்ளீடிங் இன்டர்னல் ப்ளீடிங் ஆகுதா இல்லை வேற ஏதாவது ஆர்கன் டேமேஜ் ஆயிருக்கா, அதுக்கெல்லாம் என்ன டெஸ்ட்ல எடுப்பீங்க டாக்டர்?
4: ஸோ நான் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இடுப்பு வளையம் பெல்விஸ் இன்ஜுரின்னு சொல்லுவோம், அதுவும் காமன் இன் எல்டர்லி. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அடிபடும் போது மோஸ்ட் ஆனா காமன் வந்து லேட்டரல் கம்ப்ரஷன் ஃபிராக்சர் சொல்லுவோம், சைட்ல இருந்து விழும்போது அடிபடுறது. ரொம்ப ரேரா அவங்களுக்கு இந்த பெல்விஸுக்குள்ளார வந்து மேஜர் ஆர்கன்ஸ் இருக்கு, என்னன்னா யூரினரி பிளாக்,

0: அப்புறம் பெண்களுக்கு வந்து யுரெட்ரஸ் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் ரத்த குழாய்கள், நிறைய ரத்த குழாய்கள் இருக்கு. இந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னா அவங்களுக்கு அந்த யூரின் கலர் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து மாதிரி சஸ்பெக்ட் பண்ணோம்னா கத்திட்டு போடும்போது நம்ம அல்ட்ராசவுண்டோ இல்ல சிடி ஸ்கேனோ அதுக்கு உண்டானது எடுத்து பார்ப்போம்.
1: ஓகே டாக்டர்.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: ஓகே டாக்டர், இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், பாண்டன் ஜெயா பேசுறேன் சார்.
0: ஜெயா மேடம், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்ங்க
1: டாக்டர். இப்ப நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் குறைஞ்சாலும், அப்படி இல்லைன்னா சத்து குறைஞ்சாலும், நம்ம உடம்புல அந்த எலும்பு தேய்மானம் ஏற்படும் டாக்டர்.
2: ஹீமோக்ளோபின் குறையறதுனால எலும்பு நோய்தல் வராது. ஹீமோக்ளோபின் குறையறதுனால எலும்புக்கு போகிற ஆக்சிஜன்ஸ் கெப்பாசிட்டி தான் குறையும். ஸோ அதுக்கும் ஹீமோக்ளோபினுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைம்மா எலும்பு நோய்தல் வர்றதுக்கும்.
0: ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே டாக்டர், இப்போ இந்த டெக்ஸா ஸ்கேன்னு ஒன்று கேள்விப்படுறோம், அப்படின்னா என்ன டாக்டர் அந்த ஸ்கேன் எதுக்கு உதவுது?
2: சரி, இது டெக்ஸா ஸ்கேனுன்றது வந்து நம்ம எலும்பு நோய்தல், அதான் ஆஸ்டியோபோரோசிஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கேனு. இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் எக்ஸ்ரே தான். எக்ஸ்ரேவோட டோஸ் கம்மி தான் அதுக்கு ஆக்சுவலாக கொடுக்கறது. ஸோ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் கம்மி தான். அதில் வந்து நம்ம என்னன்னா, ஒரு 50 இப்போ ஒரு 60 வயசுக்கு ஒருத்தவங்களுக்கு டெக்ஸா ஸ்கேன் பண்ணுறோன்னா அவங்களோட 30 வயசு ஸ்ட்ராங் எலும்பு எப்படி இருக்கும் அதை கம்பேர் பண்ணி கொடுக்குற ரிப்போர்ட் தான் டெக்ஸா ஸ்கேன்.
0: ஓகே,
2: ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னன்னு ஒரு டி ஸ்கோர்னு சொல்லுவோம், ஜி ஸ்கோர்னு சொல்லுவோம் யங் பீப்புளுக்கு. அந்த டி ஸ்கோர் வந்து மூணு வகையா பிரிப்போம். அந்த மூணாவது வகையை தான் மோர் தென் -2.5 இருந்துச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவோம். அது 2 to 2.5 இருந்துச்சுன்னா ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அதுக்குண்டான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கால்சியம் விட்டமின் D3 மட்டும் கொடுத்தா பார்த்தாது. ஆஸ்டியோபீனியா இருக்கவங்களுக்கு தான் கால்சியம் மட்டும் விட்டமின் D3 கொடுக்கணும். இப்போ டெக்ஸா ஸ்கேன் கண்டிப்பா எல்லாருக்குமே பண்ணுமா டாக்டர் எலும்பு உடஞ்சவங்களுக்குலாம்? அப்படின்னா தேவையே இல்லை. ஏன்னா எக்ஸ்ரேவில் நமக்கு தெரிஞ்சிடும் இது ஆஸ்டியோபோரோட்டிக் போன்.
0: ஓகே,
2: மோஸ்ட் அதுவும் இல்லாமல் இப்போ சிடி, ஒரு ஸ்பெஷல் சிடியும் இருக்கு. நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கிறோம் எதனாச்சும் எலும்பு பாக்கிறதுக்கு எப்படி உடஞ்சிருக்குன்னு பாக்கணும்னா, அதையும் நம்ம குவான்டிஃபை பண்ணிட்டு எவ்வளோ எந்த அளவுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு ட்ரீட் பண்ணிட்டு எலும்பு ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து ஆஸ்டியோபோரோசிஸ்க்கும் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்
0: கொடுக்குறாங்க,
2: அதுதான் முக்கியம்.
0: ஓகே, இப்போ டாக்டர் பொறுத்தவங்களுக்கு எலும்பு முறிஞ்சு ஹாஸ்பிட்டல் வராங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி மட்டும்தானா? இப்போ நம்ம எலும்பு முறிஞ்சா மாவு கட்டலாம் போடுவோம்ல, அது மாதிரி இருக்கா?
2: இருக்கு, டிஸ்டல் ரேடியஸ் ஃப்ராக்சர்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் ட்ரீட்மெண்ட் ஃப்ராக்சர் வந்து மோஸ்ட் காமன் வந்து ஸ்பைன் ஃப்ராக்சர், செகண்ட் வந்து தான் இடுப்பு, அதுக்கப்புறம் இந்த கை பூட்டுக்கிட்ட ஏற்படுறது, அதுக்கப்புறம் தோல் பட்டைக்கிட்ட ஏற்படுறது. ஸோ இந்த கை பூட்டுக்கிட்ட ஏற்படுறது யூஸ்வலாக வயசானவங்களுக்கு வந்து மாவுக்கட்டு மூலயமா நம்ம குணப்படுத்த முடியும். அவங்களுக்கு வந்து கை கொஞ்சம் கோணலா இருக்கிறதாலும் அவங்களுக்கு ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, ஆஸ்டியோபோரோட்டிக்கா இருக்காங்கன்னா அந்த கோலிஸ் ஃப்ராக்சருக்கு வந்து நம்ம மாவுக்கட்டு மூலயமாவே சரி பண்ணிடலாம்.
0: ஓகே, இது தாண்டி வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? சர்ஜரி, மாவுக்கட்டு, இது எல்லாமே வேற எதுவும் சர்ஜரிஸ் இருக்கா?
2: கண்டிப்பா, நான் தான் சொல்றேனே, எல்லாமே நம்ம போயிட்டு சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட முடியாது, அது ஹீல் ஆகும் போறது இல்ல. சோ அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் அதோட கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டே. அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க அடிபட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்தர் அடிபடாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே ட்ரீட்மெண்ட்ல இன்க்ளூட் பண்ணணும்.
0: ஓகே,
2: சோ அதுதான் முக்கியம். அதுக்குண்டான ட்ரக்ஸ், அவங்களுக்கு விஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த விஷனுக்கு உண்டான இது, ரிலேட்டிவ் கவுன்சிலிங்கு, எல்லாமே அவங்களோட ஃப்ராக்சர் ரிஸ்க் ஸ்கோரு எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம அதுக்கேத்தாப்புல அவங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ் கேர் கொடுக்கணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ ஒருத்தவங்களுக்கு எலும்பு முறிவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நேரத்துக்குள்ள சர்ஜரி பண்றது நல்லது பேஷண்ட்டுக்கு?
2: யூஸ்வலா சொல்றது அட்லீஸ்ட் 2 days, 2 நாளுக்குள்ளனாச்சும் சொல்லுவோம், அதுதான். ஸோ ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வயசானவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படும் போது அவங்க எல்லாருக்குமே சம் கோமாபிட்டிஸ் வில் பி தர், டயபெட்டிக் இருக்கும், ஹைபர்டென்சிவ் இருக்கும், இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை எவாலுவேட் பண்ணிட்டு அவங்கள ஆப்டிமைஸ் பண்ணிட்டு தான் எடுக்க முடியும். இது வந்து யங் ஃப்ராக்சர், ஒரு ரொம்ப ஓப்பன் இன்ஜுரி, அந்த மாதிரி எமர்ஜென்சியா உடனே எடுத்து பண்ண முடியாது. ஸோ அவங்கள ஸ்டெபிளைஸ் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கலாம்.
0: ஓகே, இப்போ இந்த எலும்பு முறிவுக்கு டைப் சொல்லிருந்தோம், டைப்ஸ் ஆஃப் எலும்பு முறிவு சொல்லியிருந்தீங்க, இப்போ சர்ஜரிக்கும் டைப்ஸ்

0: டாக்டர்
1: இருக்கு. ஸோ இடுப்பு எலும்பு நான் சொன்ன மாதிரி, நான் சொன்ன மூணு இப்ப சொன்னேன், இடுப்பு வளையம் சொன்னேன், அதுக்கப்புறம் இடுப்பு பால் அந்த கப் சைட்ல உடையறது சொன்னேன், அதுக்கப்புறம் நெக் ஆஃப் ஃபீமர் சொன்னேன், ட்ரோகாண்டர் ஃப்ராக்சர் சொன்னேன். இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு. யூஸ்வலா வந்து இது சர்ஜரி எதுக்காக பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை இமிடியேட்டா நடக்க வைக்கணும், எல்லாம் உட்கார வைக்கணும், படுக்க போடக்கூடாது. படுக்க போட்டா எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துடும். ஸோ அதுதான் எய்ம், வயசானவங்களை வந்து நடக்க வைக்கணும், அதுதான் எய்ம் ஆஃப் சர்ஜரி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு உண்டான ஸ்டேபிள் சர்ஜரி பண்ணணும், அப்பதான் அவங்களை நடக்க முடியும். நம்ம சர்ஜரி பண்ணிட்டு அவங்கள படுக்க போட்டோம்னா அதே காம்ப்ளிகேஷன் தான் அவங்களுக்கு செட் ஆகும், சர்ஜரி பண்ணாமையும் அவங்களுக்கு படுக்க போட்டிருந்தா. ஸோ அதனால அதுக்கேத்தாப்புல நம்ம சர்ஜரி பண்ணணும், அதுக்கேத்தாப்புல நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இடுப்பு வளையம் உடைஞ்சிருச்சு அதனால அவங்களால உட்கார முடியலன்னா, யூஸ்வலா வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஒரு பெல்விக் பைண்டர் மாதிரி ஒன்று போட்டு விட்டுட்டாலும் அவங்களுக்கு அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வழியே இல்லாமல் அவங்களால நடக்க முடியுது அப்படின்னா, இடுப்பு வளையம் உடைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு நடக்க சொல்லலாம், வாக்கிங் வச்சுட்டு ஒன்றும் ஆகாது. ஆனால் அவங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா பெர்குடேனியஸ் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து மேஜராக பெரிய சர்ஜரி பண்ண முடியாது, வயிற்றெல்லாம் ஓப்பன் பண்ணிலாம் பண்ண முடியாது. ஸோ அதில் பெர்குடேனியஸ் டெக்னிக்னு சொல்லுவோம், சின்ன ஓட்டை போட்டு பெரிய பெரிய ஸ்க்ரூஸ்ன்னு சொல்லுவோம், லார்ஜ் டயமீட்டர் ஸ்க்ரூஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த நாளே அவங்க உட்காருவாங்க கம்ஃபர்டபுளாக, முடிஞ்சால் நடந்து பாத்ரூமும் போயிடுவாங்க. ஸோ அது ஒரு டெக்னிக். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர், நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சருக்கு வந்து யூஸ்வலாக வந்து மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை தான் பண்ணுவோம் வயசானவங்களுக்கு. ஏன்னா சின்ன பசங்களுக்கே அதை ஹீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது வந்து ஒரு ப்ரிகாரியஸ் போன் நெக் ஆஃப் ஃபீமர்ன்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வயசானவங்களுக்கு பாதி மூட்டு அறுவை மாற்ற அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். அவங்க ரொம்ப யங்காக இருக்காங்க, ஒரு 65 வயசு இருக்காங்க, அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னும் ஒரு 20-25 இயர்ஸ் பிளான் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு முழு மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சையும் பண்ணிவிடுவோம், அது ஒன்று. அதே மாதிரி ட்ரோகாண்டர் ஃப்ராக்சருக்கும் மோஸ்ட்டாக வந்து க்ளோஸ் ரிடக்ஷன் சொல்லுவோம், ஓப்பன் பண்ணாமல் ஃப்ராக்சர் சைட்டை ஓப்பன் பண்ணாமல் சிறு துளை போட்டு உள்ளுக்குள்ளார ஒரு ராடு கெஃப்ளமல்லரி நெயின் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு நெயில் ஃபிக்சேஷன் சொல்லிடுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, அது இண்டிவிஜுவலைஸ் டு த பேஷண்ட் அண்ட் ஃப்ராக்சர்
2: அக்கார்டிங் டு த
1: பேஷண்ட் அண்ட் ஃப்ராக்சர்.
2: ஓகே டாக்டர்.
3: நமது மூத்த குடிமக்களின் நலனுக்காக விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர்த்தோ ஹெல்த் செக்அப்,
4: இதில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான ஹீமோக்ளோபின், பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சீரம் பொட்டாசியம் போன்ற பரிசோதனைகள் வெறும் 999 ரூபாய் பேக்கேஜில் செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9799114991. உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு

0: நேரம் 3:46. ஹலோ டாக்டர், இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
1: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: ஓகே டாக்டர், ஒரு காலரோட ஆரம்பிப்போம். வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: ஏழுமலை பேசுறேன்.
0: ஏழுமலை சார், எடுப்பு எலும்பு முறிவு கொடுத்த உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. டாக்டர் இருக்காரு.
3: வணக்கங்க, சொல்லுங்க.
2: பேசுறேன். எங்க வீட்டுக்காரங்களுக்கு வண்டியில இருந்து விழுந்தாங்க. தரோம்.
3: ஓகே.
0: நீங்க பேசுறது கிளியரா கேக்கல சார், கொஞ்சம் டவர் இருக்க இடத்துல வந்து
2: பேசுங்களேன்.
0: வண்டியிலிருந்து விழுந்துட்டாங்க, அது மட்டும் கேக்குது. ஹலோ சார், வண்டியிலிருந்து விழுந்துட்டாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கேக்குறீங்களா?
2: விட்டு
0: விட்டு வலிக்குதான் சார் உங்களுக்கு?
3: ஓகே. நடக்க முடியல அப்படின்னா பிரச்சனை சார், அது பார்க்கணும். ப்ராப்பராக ஒரு
2: வேலை செய்ய முடியல, வலிக்குது.
3: எந்த பகுதியில் வலிக்குது? இடுப்பு பகுதியில் வலிக்குதுங்களாமா உங்களுக்கு? முதுகு பகுதியில் வலிக்குதுங்களாமா? ஓகே, சரிங்க. அது வந்து நம்ம பார்க்கணுங்க, நேராக பார்த்து தான் டிசைட் பண்ணோம். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போகணும். முதுகில் என்ன சொன்னாங்க டாக்டர்? முதுகு பிடிப்பு அது சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் தான் இருக்கு. இதுக்கு வந்து மெயினா வந்து எக்ஸசைஸ் ரெகுலரா பண்றது தான் ஒரு வழி, அதுக்கு தீர்வு. நீங்க சொல்றத பார்த்தா கோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் சொல்லுவோம். வயிற்று பகுதியில் இருக்க மசிலுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்குன்னு ஸ்பெசிபிக் எக்ஸசைஸ் இருக்கு. அந்த எக்ஸசைஸு அதே மாதிரி ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன், வீட்டில் யூஸ்வலாக கொடுப்பீங்களே வெந்நீர் ஒத்தடம், ஆயின்மெண்ட், இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலே அந்த வலி படிப்படியாக குறையும். அப்படியும் குறையலன்னா அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான நம்ம ஸ்பெஷல் டயக்னோசிஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன் எதனாச்சும் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்க,
0: தேங்க்யூ சார். ஓகே டாக்டர், நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எந்த மாதிரியான ஃப்ராக்சருக்கு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவீங்க டாக்டர்?
3: நான் சொன்ன மாதிரி இடுப்பு எலும்பு முறிவில் இந்த நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சன் சொல்லுவேன். அந்த எலும்போட இடுப்பு தொடை எலும்போட கழுத்து பகுதி உடஞ்சதுன்னா அது வந்து வயசானவங்களுக்கு வி டூ அ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. அதுலேயே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஹெமி ஆர்த்ரோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், பாதி மூற்று அறுவை சிகிச்சை.
0: ஓகே.
3: ஸோ அந்த கப் சைடு வந்து மாற்ற மாட்டோம், இந்த ஃபீமர் சைடு மட்டும் மாற்றிட்டு அதுல ஒரு கப் மாதிரி இருக்கும், அது போய் அந்த கப் உள்ள உட்காந்துக்கும். அது வந்து பாதி மூற்று மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். முழு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை வந்து

0: நான் சொன்ன மாதிரி ஆக்டிவா இருக்கவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமா இருக்கு, 20-25 வருஷம் இருக்க போறாங்க இன்னும், அவங்களுக்கு வந்து முழு மூட்டு மாற்ற சிகிச்சை பண்ணுவோம். அதுலயும் வந்து இப்ப வி ஹவ் அட்வான்ஸ்டு, சோ அதனால வந்து என்ன பண்றதுன்னா யூஸ்வலா வந்து சில பேர் வந்து சைட்ல இருந்து பண்ணுவாங்க, இல்ல பின்னாடி இருந்து பண்ணுவாங்க. இப்ப மோஸ்ட் அட்வான்ஸ் வந்து எம்ஐஎஸ் சொல்லுவோம், மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவோம். சோ சின்னதா ஒரு பிகினி இன்சிஷன் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் இன்சிஷன் போட்டு ஆன்டீரியரா வந்து எந்த ஒரு சதையும் கட் பண்ணாம தோலை மட்டும் கட் பண்ணிட்டு உள்ள வந்து சதைகளை விளக்கிட்டு நேரா போய் மூட்டு மாற்ற சிகிச்சை பண்ணிட்டு வருது. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வயசானவங்களுக்கு வந்து இமிடியட் ரீஹாபிலிட்டேஷன், வழியே இல்லாம ஆபரேஷன் பண்ண அன்னைக்கு சாயங்காலம் இல்லைன்னா அடுத்த நாள் காலையிலே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சின்ன சப்போர்ட்டோட. சோ அதுதான் அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் அபௌட் ஆர்த்தோபிளாஸ்டிக்.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்.
2: நமது மூத்த குடிமக்களின் நலனுக்காக விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆர்த்தோ ஹெல்த் செக்அப்.
3: இதில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான ஹீமோக்ளோபின், பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சீரம் பொட்டாசியம் போன்ற பரிசோதனைகள் வெறும் 999 ரூபாய் பேக்கேஜில் செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9791-4991.
0: நீச்சீம் ஒர்க் ஒரு நல்ல ஒரு ஜிரியாட்ரிஷியன், நல்ல ஒரு அனஸ்தட்டிக் டாக்டர், பெயின் கிளினிக் டாக்டர், ஒரு ஐசியு பேக்கப், இது எல்லாம் இருக்கணும் அவங்கள மாதிரி அந்த மாதிரி பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணி வெளியே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு இந்த காயம் குணமாகறதுல எதுவும் ப்ராப்ளம் வருமா டாக்டர்?
0: ஆப்வியஸ்லி சுகர், அன்கண்ட்ரோல் சுகர் இஸ் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வி ஷுட் பி கேர்ஃபுல் அண்ட் கண்ட்ரோல் த சுகர்ஸ். பட் ஆனால் நம்ம லாங் டேர்ம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இது எலக்டிவாக ஒரு மாதம் கழிச்சோ இல்லை 2 மாதம் கழிச்சோ நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா இது எலும்பு முறிவுன்றதுனால. முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த காயத்தை சீக்கிரமாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறவங்க பார்க்கணும்.
1: ஓகே, இப்போ சர்ஜரி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க நார்மல் லைஃபுக்கு திரும்ப எவ்வளோ காலம் எடுத்துக்கும் டாக்டர் அது?
0: யூஸ்வலாக வந்து அதுதான், அது அகெயின் ஃப்ராக்சரை பொறுத்து இருக்கு, பேஷண்ட்டை பொறுத்து இருக்கு, இண்டிவிஜுவல் பேஷண்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ பேஷண்ட் ஒரு ஆக்டிவ் பேஷண்ட்னா மோஸ்ட்டாக அவங்க ரொம்ப ஆக்டிவ்னா ஒரு 4-6 weeks தே பிகம் வெரி ஆக்டிவ். சில பேர்லாம் நான் என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஒரு 3 மாதத்துலேயே ஸ்கூட்டிலாம் திருப்பி ரிவ்யூ ஃபாலோ அப் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம் பேஷண்ட்ஸும் பார்த்துருக்கேன், வீல் சேர்ல கூட்டு வர பேஷண்ட்ஸும் பார்த்துருக்கேன். ஸோ அது பேஷண்ட்டை பொறுத்தும் இருக்கு, ஃப்ராக்சரை பொறுத்தும் இருக்கு. ஸோ அதுதான்.
1: ஓகே, இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசியோதெரபி இப்போ கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா டாக்டர்? அது எவ்வளோ நாளைக்கு பண்ணணும்?
0: பிசியோதெரப்பின்றது வந்து நம்ம வந்து இந்த ஹீட் வைக்கிறதோ அந்த மாதிரி இல்லை, ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஒழுங்காக நடக்கிறதுக்கு ட்ரைனிங், ஒழுங்காக சுற்றி இருக்கமா சதைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுற ட்ரைனிங், அந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு ஹோம் ப்ரோக்ராமாகவும் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
1: ஓகே, இப்போ நம்மளே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தலாம், நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம்,
0: இதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வைஸ் போட்டுட்டு அதை மானிட்டர் மட்டும் பண்ணிக்கலாம், ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு
1: பார்க்க. ஓகே, அகைன் சர்ஜரி முடிஞ்ச அந்த பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களை எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு கேர் கொடுக்கணும், என்ன மாதிரிலாம் அவங்களை பார்த்துக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு?
0: அதுதான், இது அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபேமிலி ஆல்சோ ஷுட் கோ கெட். ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்க போகிறோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வயசானவங்களையும் பார்த்துக்கணும். ஸோ எப்படி பார்த்துக்கணும்னா ஆல்வேஸ் ஹவுஸ் ஷுட் பி வெல் லைட்டட், நல்லா வெளிச்சமாக இருக்கணும். அவங்க ரூமில் மட்டும் நம்ம எப்போதுமே லைட் ஆஃப் பண்ணக்கூடாது, நைட்டு தூங்கும் போது கூட ஒரு சின்ன லைட் எரிஞ்சிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அதே மாதிரி பாத்ரூம் ஃப்ளோரிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும், ஸ்லிப்பரியாக அதை சேஞ்ச் பண்ணணும், வழுக்காத மாதிரி. ஸோ ஸ்டெப்ஸ் இருக்கா, டவுன் ஆர் அப்ஸ்டர்ஸ் இருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம காஷன் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ஒரு புடி மாதிரி வைக்கணும், அதே மாதிரி டாய்லெட் கிளாசெட்டில் பக்கத்தில் ஒரு புடி மாதிரி வைக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்க வலிக்கி விடுவாங்களோ அந்த இடத்துக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு புடி மாணும். ஸோ இது எல்லாமே நம்ம மாற்றி அவங்களுக்கு கொடுக்கணும்.
1: ஓகே, அவங்களுக்கு நல்ல அட்மாஸ்பியர் கொடுக்கணும்,
0: அட்மாஸ்பியர் கொடுக்கணும்,
1: திரும்ப அந்த மாதிரி தப்பு நடக்காம
0: பார்த்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ அவங்க ரெக்கவர் ஆகிற டைமில் என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க வச்சிருக்கணும், என்ன மாதிரியான உணவுகளை அவங்க சாப்பிடணும், இதெல்லாம் நல்லது அவங்களுக்கு?
0: நான் சொன்ன மாதிரி மிக்ஸ்டு டயட்ஸ், அதுதான் அவங்க வந்து எந்த ஒரு கோமம் டயபெட்டிக் இல்லை அந்த மாதிரி இல்லைனா அவங்க நார்மல் ஃபுட் ஆக்டிவிட்டீஸே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹை ப்ரோட்டீன் டயட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஏன்னா இந்த சாக்கோபீனியாலாம் வந்துடும் அவங்களுக்கு செட்டின் ஆகிறதுனால நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த வயசான காலத்தில் எலும்பு தேய்மானம் வராமல் இருக்க 40 வயசுலேருந்தே நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் வச்சுக்கணும் எடுத்துக்கணும்?
0: அதுதான் நான் சொன்னேன், இது 40 வயசு இல்லை, நம்ம 20 வயசுக்குள்ளே பண்ணிடணும்.
1: ஓகே
0: ஓகேங்களா, 40 வயசுன்றது வந்து லேட்டு. ஸோ நம்ம வந்து போன் மாஸ் பில்டப் ஆகுறது 20 இயர்ஸ்க்குள்ளே
1: தான்.
0: நீ வந்து அதனால தான் குழந்தைங்களை வந்து வெளியே போய் விளையாட விடணும், வீட்டுக்குள்ளாரே உட்காரக்கூடாது, கேம்ஸ் விளையாட படிக்க மட்டும் சொல்லக்கூடாது.

0: தே ஷுட் கோ அண்ட் பிளே எவ்ரி டே அட்லீஸ்ட் 1 hour இன் த ஸ்போர்ட்ஸ். நல்ல ஒரு அவுட்டோர் கேம் விளாடணும், ஏன்னா த மோர் தே பிளே த போன் வில் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். அந்த அது அந்த ரிசர்வ் தான் கோஸ் ஃபார் லைஃப் லாங். ஸோ மோர் ஆக்டிவ் யூஆர் யுவர் போன் வில் பி மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் யூ வில் கோ ஸ்ட்ராங்.
1: ஸ்டார்டிங்ல சொன்னதே எண்டிங்ல போன் ஆக்டிவ், நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா போன் ஆக்டிவா இருக்கும்,
0: போன் ஆக்டிவா இருக்கும்.
1: சூப்பர் டாக்டர், ஒரு குட்டி பிரேக்.

0: நேரம் 3:58. ஓகே டாக்டர், ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைவா நம்ம நேயர்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன டாக்டர்?
1: நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, ஸ்டே ஆக்டிவ். அதுதான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ். ஸோ நம்ம யூஸ்வலாக பெண்களுக்கு என்னன்னா, அவங்க வீட்லேயே நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் டாக்டர், நான் எதுக்கு அப்படின்னு ஆக்டிவாக தானே டாக்டர் இருக்கேன், எனக்கு ஏன் எலும்பு நோய் இதழ் நோய் வருவாங்க. இட்ஸ் நாட் வீட்டில் செய்கிற ஆக்டிவோ, ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது மாதிரி தான். ஸோ அன்லஸ் யூ ஹாவ் அ ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம், மார்னிங் ஒரு 15 minutes ஆர் 20 minutes ஆக்டிவ் வாக்கிங், ஒரு மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், யோகா, சம்திங் யூ ஷுட் பி ஆக்டிவ், தென் ஒன்லி யுவர் போன் வில் பி ஸ்ட்ராங், your muscles will be strong and you will also be strong.
0: Super doctor. ஓகே டாக்டர், ஷோவோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக, நீட் அண்ட் கிளியராக பதில் சொல்லி விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
1: ரொம்ப நன்றி. அலோய் ஃபார்முக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: ஹலோ டாக்டர், இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். கிருமம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 5:01. அலையோடு விளையாட நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில சுத்தி அடிக்கும் காத்தோட தவழ்ந்து வரும் அலையோட நம்ம ராக் பீச்ல நம்ம மக்களோட சேர்ந்து ஒரு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடியா இருக்காரு ஆர்ஜே அந்துவான். எப்பவும் போல இங்க கட் பண்ணுவோம், ராக் பீச்ல ஓபன் பண்ணுவோம்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு மதிய வணக்கத்தோட. கரையை தொட்டு செல்லும் ஒவ்வொரு அலையும் ஒரு கதை சொல்லும். காற்றோடு கலந்து வரும் கடலின் வாசமும் மனதின் சிறிய காலடி தடங்களும் மனதை மகிழ்ச்சியாக்கும் ஆழ்ந்த அந்த தருணங்களும் அந்த அலையோடு கொஞ்சம் விளையாடும் பொழுது நம்ம மனசே அப்படி பார்த்தீங்கன்னா சுகமா இருக்கும். பாண்டிச்சேரி அப்படின்னாலே ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. நம்மளுக்கு பாண்டிச்சேரி அப்படின்னு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி இல்லைக்கிற எல்லாருடைய ஃபேவரட்டான ராக்கி பீச் தான் நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒரு தனி அழகு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீச் போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருடைய ஃபேவரட்டான ராக் பீச் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ண போறேன், என்னென்னலாம் விளையாட போறேன், என்ன காமெடிலாம் வந்து பண்ண போறோம், யார் யாரெல்லாம் நம்ம கூட பேச போறாங்க அப்படின்னு கேட்க நீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து நினைந்திருந்தால் ஒரு பாடலுக்கு பிறகு அப்புறம் யார் யாரெல்லாம் பேச போறோம் அப்படின்றத ட்ரை பண்ணி கேட்டுக்கோங்க.

0: நம்ம ஆர்ஜே அந்த்வான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட பேசுறதுக்காக. நம்மளுக்கு நோ மோர் வெயிட்டிங், ஓவர் டு ஆர்ஜே அந்த்வான்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோட விளையாட. ஆமா, அங்க ஆர்ஜே சொன்ன மாதிரிதான், நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணன்றத விட நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க டைரக்டாவே அவர்கிட்ட பேசி அவரை பத்தி கேட்டுக்கோங்க. வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க.
1: பேர் சொல்லுங்க. அருண் சார், எங்க இருந்து வரீங்க? படிக்கிற புள்ள இந்த நேரத்துல பீச்ல வந்திருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காருப்பா. சரி ஓகே, இப்ப நான் வந்து உங்களை நான் வந்து உங்களுக்கு சில கேள்விகள் எல்லாம் கேட்கலாமா? இப்ப வந்து பாண்டிச்சேரி பீச் இருக்குல்ல, பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்கு, ராக், மெரினா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பீச்சஸ் இருக்குல்ல. அதுல உங்களுக்கு தேவைக்கான பீச் தான் எந்த பீச்சஸ் சொல்லுவீங்க?
2: எனக்கு வந்து
1: எப்பயுமே ராக் பீச்சா. எதனால ராக் பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: நீங்க வந்து ஜாலியா இருக்கும், எனக்கு சின்ன வயசுல இருந்து பழகிடுச்சு. அதனால எங்க அப்பா அம்மா வந்து கூட்டு வரதுலாம் இங்கே தான்.
1: ஒரு ஒரு மூணு விதமான செக்டாரா கேட்போம். தனியா வர பிடிக்குமா, ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்குமா, இல்ல ஃபேமிலியோட வர பிடிக்குமா?
2: மோஸ்டா
1: தனியா தான் வருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் இல்ல, தனியா தான். சரி ஓகே, இப்ப தனியா வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து உங்ககிட்ட வரேன், புதுசா வரேன் பாண்டிச்சேரிக்கு. உங்ககிட்ட வந்து கேக்குறேன், இந்த பீச்ல என்ன நல்லா இருக்கு, என்ன நல்லா பாக்கலாம்னா, இப்ப நீங்க எனக்கு என்ன நல்லா சொல்லுங்க.
2: எங்க
1: சூப்பரா இருக்கு.

பிரியாணி போன உடனே பிரியாணி வாங்கிட்டு வரணும்.

0: பிரியாணி பிரியாணி பிரியாணி. நம்ம வந்து ஒரு கேம் விளையாடி முடிக்க போறோம். என்ன கேம் அப்படின்னா, 1, 2, 3 அதாவது 1 to 10 வரைக்கும் தான். ஓகேவா? 1 நீங்க சொல்லிட்டீங்க, 2 நான் சொல்ல மாட்டேன், நான் 2 பதில் வேற ஏதாவது சொல்லிடுவேன். ஆனா நீங்க 3 சொல்லாம என்ன சொல்லணும் அப்படின்னா, 1, 2 நான் என்ன சொன்னா 3 சொல்லிட்டு 4 நான் சொல்லும் போது வேற நம்பர்
1: மாத்திருக்கு.
0: ஆமா, நானும் ஆர்டரா சொல்லுவேன். ரெடியா விளையாடுவாங்க? ஓகேவா? எந்த விஷயத்துக்குதான் விளையாடுவாங்க? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 கோழி 1 கோழி 3 1 கோழி 3 1 கோழி 3 மியாவ்
1: பேசுறதுக்கும்
0: மேல்கிளை நீங்களும் தொடர்ந்து நினைந்திருந்தால் 2 புள்ளி கேட்டுடன்.

0: நம்ம ஆர்ஜே அந்தோன் ராக் பீச்ல ராக்கிங் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் என்னடா பண்ண போறாரு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓட் அகைன் ஆர்ஜே அந்தோன்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஆலே ஒரு விளையாட்டு, ஆமாங்க ஆர்ஜே சொன்ன மாதிரிதான், நான் ராக் பண்ணிட்டு இருக்கிறதோட இங்க நிறைய பேர் ராக் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோகம் அர்த்தம் பாத்தீங்கன்னா ஒருத்த பேச போறோம், ஆனா கேம் எல்லாம் விளையாட மாட்டேன்ப்பா அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. சரி, அவங்க கிட்ட இருந்தாலும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட பேசுறோமா. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க? ஒரு மணி நேரம் வாக்கிங் போயிருந்தீங்களா டெய்லி? ஓகே சூப்பர். சார், இப்ப டெய்லி பீச் போறீங்கல்ல, பீச்க்கு வந்தாலும் என்னெல்லாம் பண்ணுவீங்க?
2: மண்ணில்
1: நீங்க விளையாடு. சரி, இப்ப நீங்க வந்து இன்னைக்கு பையன் கூட வந்திருக்கீங்க, இப்ப உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோட வந்தீங்கன்னா பீச் பண்ண என்ன நல்லா சாப்பிடுவீங்க? கடலை மல்லாட்டை, கடலை, மாங்காய். சரி, ஓகே. சரி, இப்ப பீச் வந்து பாட்டு கேட்கிற பாட்டுலாம் இருக்கா உங்களுக்கு? இளையராஜா பாட்டெல்லாம் கேட்பீங்களா? எவ்வளவு நேரமா பாட்டு கேட்பீங்க? அவ்வளவு நேரம் ஜாலியா கேட்டுட்டு பசத்துல நடிப்பு. சரி, டெய்லி வாக்கிங் வந்தீங்கல்ல, இந்த பீச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா? வெள்ளக்காரங்களை பார்க்க ஆசையா இருக்கும். அப்புறம் போவீங்க.
2: நீங்க
1: எத்தனை வருஷமா நீங்க வந்து நீங்க

நேர்களே, நீங்களும் தொடர்ந்து 2.8 உடன்.

0: நேரம் 5:31. நம்ம ஆர்ஜே அந்தவான் கேம் விளையாண்டாலும் கண்டென்ட் இருக்கு, கேம் விளையாடாம போனாலும் அதுக்கும் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு கலக்கிட்டு இருக்காரு. வேற என்ன, வாங்க பீச்சுக்கு போலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோட விளையாடு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ராக் பீச்சா நம்ம நிறைய பேர் கிட்ட பேசிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில அடுத்ததான் ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா தனியா ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டு உட்காந்துருந்தாரா, அவர்கிட்ட போயிட்டு சார் கொஞ்சம் பேசுறீங்களா அப்படிங்கிற, ஓ பேசிட்டா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடியா பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் டேரக்டா கேட்டது, ஓ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சசிகுமார். ஒரு வேலை வேற பாஸ் சொல்றீங்க சசிகுமார் சார், என்ன பண்றீங்க, எங்கிருந்து வரீங்க, ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, எங்கிருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? முத்தியால்பேட்டை. சார் முத்தியால்பேட்டை இந்த நாட்டுல பீச் வர காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தனிமையே வரா. ஓகே, இப்ப தனியா இருக்கிறப்ப பீச் வந்திருக்கீங்கல்ல, இப்ப பக்கத்துலதான் முத்தியால்பேட்டை, கிட்டத்தட்ட நியர் பை தான். ஓகேங்களா, எப்ப பிளா நீங்க பீச் போடுவீங்க? தனியா வர ஆசைப்படுவீங்களா, ஃபேமிலியோட வர ஆசைப்படுவீங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வர ஆசைப்படுவீங்களா? எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? தனியா, தனிமை தான். ஓகே சரி, ஓகே சூப்பர். சரி, தனிமை தாண்டி தனி வரணும்னா ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா? ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா பீச்ல என்னென்னலாம் பண்ணுவீங்க?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட.
1: ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரி, நீங்க தனியா வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க.
2: தனியா
1: வந்தா பண்ணிட்டு இருந்தீங்களா, இந்த மாதிரி சாப்பிடு ஆமா, இதே உட்காந்து பாட்டு கேட்டீங்க. சரி, பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, எந்த எந்த மாதிரியான பாட்டெல்லாம் வந்து விரும்பி கேட்டீங்க? உங்களுக்கு பிடிச்ச பாடல்னு ஏதாவது இருக்கா? பீச் பண்ணா உங்களுக்கு பிடிச்ச பாடல்னு ஏதாவது இருக்கா?
2: 96
1: ராம். ஆமா, அந்த லைஃப் ஆஃப் ராம். ஓகே, அந்த பாட்டு கேட்பீங்க, ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டே இருப்பீங்க அந்த பாட்டு. சரி, எதனால அந்த பாட்டு அவ்வளவு பிடிக்கும்? அது தனிமையா இருக்கிறதுனால அதே டச் ஆகும்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனாலமா சிங்கிள் ஃபார்ம்ல சொல்லுங்க சார். சரி ஓகே பாய், சரி ஓகே, பீச் போனா என்ன நல்லா பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க சொல்லுங்க. நடப்பயணம். சார் ஓகே, இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க 90s இருக்கீங்க. ஓகே, இப்ப வந்து பாண்டிங்க பாத்தீங்கன்னா போலாம், பாண்டிச்சேரியோட தனி அட்ராக்ஷன் இந்த பீச் தான் இல்லையா? அதுல உங்களுக்கு பிடிச்ச பீச் என்ன பீச் அப்படின்னு தெரிஞ்சுக்கோமா? ராக் தான், எவர் ராக், நீங்க ராக்கா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, உங்களுக்கு ராக் பீச்ல பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? காந்தி சொல்ல. அப்புறம் அதை தாண்டி காந்தி சொல்லதுக்கு அப்புறம்
2: இந்த பீச்
1: அப்பட்டமா தெரியுது. நீங்க 90s ஒரு யானை சொல்லுமா தானே, அது மேல உட்காந்து அடி வாங்க ஞாபகம் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? சரி ஓகே, இப்ப நீங்க வந்து 90s மேல கேட்கலாம். இப்ப வந்து நீங்க குழந்தையா இருக்கும்போது கண்டிப்பா பீச்சு கூட்டும்போது கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களை ஏதாவது பொய் சொல்லி பீச்சுக்கு கூட்டு வராம இருந்திருப்பாங்களா, அது மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதுவும் இப்ப வந்து நான் வந்து

0: இப்ப வந்து பீஸ்லாம் சில பல கேம்ஸ்லாம் நம்ம விளாட போறோம் ஓகேங்களா. இப்ப அதுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஒரு கேள்வி கேட்க போறோம், கேள்வில இருந்து நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேவா. ரெடியா? எப்போ
1: கம்மியா கேட்டு
0: கம்மியா தான் கேட்கணும், கவலைப்படாதீங்க. இப்ப வந்து ஒரு நீங்க பீச் வந்துருக்கீங்களா, பீச் வந்து திடீர்னு இந்த கடல்ல வந்து ஒரு சாரி டைம் தோட்டி ஒரு வாரம் இருக்கு ஓகேவா. அதான் மூணு வாரத்துல ஏதாவது ஒரு வாரம் தான் நீங்க சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. என்ன வரத்தை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வர முடியாது அப்படின்னா ஒண்ணு கடலுக்குள்ள போற வரம் ஓகேங்களா. கடலுக்குள்ள போன நியூஸ்லாம் விட முடியாது இல்ல, ஆனா அது வந்து உங்களுக்கு வரம் கொடுத்தா நீங்க கடலுக்குள்ள இருக்கும் ரைட்டா. இன்னொரு வரம் வந்து டைம் டிராவல் பண்ணி போறது ஓகேங்களா. இந்த காலத்துல இருந்து நிகழ்காலமோ எதிர்காலமோ எங்க வேணா போலாம். இன்னொன்னு வந்து வானத்துல பறந்து போறது. இந்த மூணுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கடலுக்குள்ள போறதோட நிறுத்திடுவோம். கடலுக்குள்ள போறது ரொம்ப
1: கடலுக்குள்ள போயிருந்து
0: மகாராஜா ஒரு மனைவி ஓகேவா அந்த மனைவி பாஸ் அடிச்சாலே பறந்து போயிடுவாங்க என்னவா இருக்கும் இதுல மேத் புக் மட்டும் எப்பயுமே ரொம்ப சோகமாவே இருக்குமா? யானையும் எருமையும் சேர்த்து விடுறாங்க ஓகேங்களா. அதுல யானை கரெக்டா ஸ்கூலுக்கு போய் அந்த மாதிரி எறும்பு உங்களை மாதிரி சட்ட அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போமைய என்ன காரணமா இருக்கும்? ஏங்க 96 தான் ஸ்கூல் கரெக்டா போவாங்க நீங்க வேற. பரவாயில்ல சொல்லிட்டு சட்ட எறும்பு கரெக்டான பண்ணிதான். ஒரு பையன் எப்பயுமே தூங்கும் போது தலைக்கு கீழே டிக்ஷனரி வச்சுன்னு தூங்கினானா, என்ன காரணமா இருக்கும்? எக்ஸ்ப்ளோர் இல்ல தப்பு தப்பு அடுத்தது அடுத்தது வந்து வந்து அவனுக்கு வர கனவுக்குலாம் அர்த்தம் தெரியணும் அப்படின்றதுக்காக, அர்த்தம் தெரியாத கனவா இருந்ததுதான், அதனால அர்த்தம் தெரியணும்ன்றதுக்காக டிக்ஷனரிய தலையே இல்ல இல்ல இல்ல தவறு தவறு ஓகே. இன்னொரு ஒரே கேள்வியோட கேட்டு ரொம்ப பிடிக்கல. ஒரு பறவை எப்பயுமே எழுதிக்கிட்டே இருக்குமா, என்ன பறவை? ஒரு பறவை எப்பயுமே மேக்கப் போட்டுட்டே இருக்குமா, என்ன பறவை? சொல்லுங்க சொல்லுங்க யோசிக்கல. மைனா? அப்பா மை இருக்குல்ல அதனால. சரி ஓகே, இப்ப நீங்க வந்து நான் கேட்ட கேள்விங்களா வந்து தவறாக பதில் சொல்ல காரணத்தினால நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம்?
1: எல்லாம் சொல்லிட்டு காரணம்
0: இல்லைங்க, நீங்க தப்பாதான் சொன்னீங்க. சரி ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கேம் நடப்போம் ஓகேங்களா. இது என்ன கேம் அப்படின்னா ராங் ஆன்சர் ஒன்லி, நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க தவறான பதில மட்டும்தான் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய தவறான பதில் தான் சொல்லுங்க, அது எப்படி ஒரே பண்ணுவோமா ஓகேவா. ஏடிஎம் என்ன பண்ணுவீங்க? பழம் வாங்கிட்டு பழக்கடைக்கு போனா என்ன
1: வாங்குவீங்க?
0: சார் கடைக்கு போனா என்ன
1: வாங்கிட்டு
0: பிரியாணி கடைக்கு போனா என்ன வாங்கிட்டு கடை கண்ணு சொல்லணும் அவுட்டு பிரியாணி கடையில் ஒயிட் ரைஸும் கொடுப்பாங்க.

0: செங்கல் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் சிம்பிளா ஒரே ஒரு கேம் கொடுக்குறேன், ஓகேங்களா? என்ன அப்படின்னா, ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அப்போ செப்டம்பர் இதை தலைக்கீழ சொல்லு. இதுதான் இதுதான் கேம். டிசம்பர் நவம்பர் அக்டோபர் செப்டம்பர் அப்படின்னு தலைக்கீழ சொல்ல போறீங்க. ரெடியா? ஓகேவா? ரெடியாவில் நம்ம லாஸ்ட் கேம், லாஸ்ட் சம். ஓகே, ரெடி?
1: டிசம்பர் நவம்பர் அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட் ஜூலை
0: இரண்டு புள்ளி

0: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே.
3: மனம் விரும்புதே.
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
0: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
0: மனம் விரும்புதே.

0: நேரம் 5:56. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு வித் ஆர்ஜே அந்துவான், ஆர்ஜே ஜார்ஜ் அண்ட் ராக் பீச் மக்கள். வாட் அகைன் ஆர்ஜே அந்துவான்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நம்ம இன்னும் பாத்தீங்கன்னா ராக் பீச்ல பயங்கரமா அப்படி நம்ம ஷோ போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜாலியா பேக்லாம் மாட்டேன்னு இந்த நீட்டுக்கும் அந்த நீட்டுக்கும் அந்த நீட்டுக்கும் இந்த நீட்டுக்கும் ஓடிட்டு ஓடிட்டு இருந்தாரா, அவர் அப்படியே புடிச்சு வாங்க பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம அவர்கிட்டயே கேட்டு சொல்லிருக்கோம், ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடிட்டு இருந்தாரு.

0: ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ராகுல், இப்ப சரி எதுக்கு இந்த பேக் மாட்டி அந்த நீட்ல இருந்து மீறி ஓடிட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாமா?
1: அதனால
0: பாத்து சர்ப்ரைஸா கிஃப்ட் குடுத்து போலான்னு சூப்பர் சூப்பர். நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க. இப்படி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அமையலப்பா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிஃப்ட் குடுக்குறீங்க, சூப்பர் ஓகே. எத்தனை வருஷமா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கீங்க?
1: 8 வருஷம்
0: ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா? ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட். இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க? அப்படின்னா நீங்க வந்து எப்பயாவது பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரிக்கு பீச் கேட்டியா தான் வருவீங்களா? இந்த பீச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம்
1: என்னன்னு
0: சொல்லுவாங்க? உங்க ஊர்ல ட்ரிப் கிடையாது? ஓகே.
1: நீங்க
0: வந்த நீ காசு எடுத்து அதனால உங்களுக்கு இந்த பீச்ச
1: குடுத்துருக்கு.
0: அப்புறம் வேற நிறைய பீச்சஸ் கேள்விப்பட்டிருக்கேன். எப்ப எப்ப உங்க ஃப்ரெண்ட பாக்க வரீங்களோ அப்பப்பெல்லாம் இதுக்கப்புறம் ராங் பீச் வேணா பாண்டிச்சேரியா கூடும்போ சென்னை பீச்சு கூடும்போ அப்படின்னு சொல்லி எல்லா பீச்சும் ஒருத்தர எல்லா பீச்சுமே பாண்டிச்சேரியில நல்லா இருக்கும். எல்லா பீச்சும் நீங்க பாத்துட்டு அந்த தடவை எந்த பீச் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்ப நீங்க பீச்சுக்கு வந்துருக்கீங்கல்ல, இப்ப இது வந்து எங்க ஒரு செட்டப் வந்து அப்படி குடுத்து எனக்கு கொடுப்பது உங்க ஊர்ல பீச் ஓகேவா? உங்க ஊர்ல சூப்பரா இருக்கலாம், ஜாலியா இருக்குமா? இப்ப உங்க ஊர்ல பீச் இருக்குன்னு வச்சுருக்க, அந்த பீச்சுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க யாரு கூட போக ஆசைப்படுறீங்க? உங்க அப்பா கூட போக ஆசைப்படுறீங்களா? உங்க அம்மா, அதாவது உங்க ஃபேமிலி கூட போக ஆசைப்படுவீங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸா போக ஆசைப்படுவீங்களா, இல்ல இப்ப உங்க ஃப்ரெண்ட பாக்கணும் தனியா வந்துருக்கீங்க? தனியா
1: வரையோட
0: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு பாருங்க. நிறைய படம் பார்த்து கேட்டு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பீச்ல பால் விளையாடி விளையாடி இந்த படம் பார்த்து கேட்டு
1: போயிருக்கீங்க.
0: நான் இதே ஊரு
1: தான்.
0: சரி ஓகே, அதனால தெரியல. அதை இப்ப நம்ம வந்து இங்க இருந்து பீச கொஞ்சம் ரெண்டுக்கு வந்து திண்டி வளர்த்து போறோம். சரி ஓகே, அதனால நீங்க அங்க போய் வந்து விளையாடுவீங்க. சரி ஓகே, இப்ப வீட்டுக்கு வந்துருக்கீங்களா? என்ன நல்லா
1: சாப்பிட்டீங்க?
0: என்ன வாங்கி தருவாரு உங்க ஃப்ரெண்ட் வந்தா?
1: எதுவுமே
0: இதுமே ஒரு ஃப்ரெண்டு நம்பி காமிப்பலாம். சரி ஓகே சூப்பர். இப்ப நம்ம அடுத்தது இந்த கேம்ஸ் விளையாட போயிடலாம் ஓகேவா? நிறைய விஷயம் சூப்பரா பேசுவீங்க. இல்ல ஓடி ஆடி கேம் எல்லாம் இல்ல, இங்க வந்து கடி ஜோக்ஸ் தான் கேட்டிருக்கீங்களா? அதுதான் நம்ம விளையாட போறோம் ஓகேவா? நான் தான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும் ஓகேவா? கடியா கடியா பேசுவோம், கடி விளையாடுவோம் ஓகேவா? படிச்சுக்கிட்டே விளையாடுற விளையாட்டு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா? அது ஒரு விளையாட்டு, படிச்சுக்கிட்டே விளையாடுவாங்க. என்ன விளையாட்டு? நினைக்கிறேன் உங்களை மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு யானையையும் ஒரு எறும்பையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க. ஓகேவா? ஏன் ரெகுலரா ஸ்கூலுக்கு

0: போது எறும்பு என்ன மாதிரி கட்ட எடுத்துட்டே இருந்தியா, என்ன காரணம்? ரொம்ப வயசு கூடாது படிக்கிறது ரெகுலரா கொடுப்போம். எறும்பு ஏன் கட்டணும்? அது பேரே கட்டை எறும்பு, கட்டு எறும்பு கட்ட எறும்பு.
1: அது மாதிரிதான் அதெல்லாம் கிடைக்கலையே. ஆனா பதில மட்டும் தப்பா சொல்லிடுங்க. அடுத்தது இன்னொரு ஒரே ஒரு கேள்வி, மேக்ஸ் புக் இருக்குல்ல, அது மட்டும் எல்லா புக்கும் கம்பேர் பண்ணும் போது சோகமா இருக்குமா? ஏன்
0: எங்க இருக்காங்க தொடர்ந்து கேளுங்க. நேர்களை நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். 2.8 2.8

அலைவு நிகழ்ச்சியோட நிறைவு சரணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இன்னைய நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராக் பீச் வந்து சூப்பரா போச்சுன்னே சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து வந்திருக்காங்க, வாக்கிங் போக வந்திருக்காங்க, ரெண்டுக்காக வெயிட் பண்ணவங்க கிட்ட பேசணும், ஸ்கூல் பசங்க கிட்ட பேசணும். இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி பீச்சை அவங்களுடைய அழக ரசிக்கிறதுக்கு அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே கூட இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஜாலியா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு கேம் விளையாடிட்டு பீச்சுக்கு வந்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், பானிபூரி சாப்பிடுவேன், அந்த யானை பொம்மை பிடிக்கும், காந்தி தாத்தா செல்ல பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா லைனா அடிச்சுட்டே போனாங்க இல்லைங்களா. ஸோ அப்ப இந்த அடிச்சுட்டே பேசிட்டே போனது இல்ல, இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல. இருக்கு நீங்களும் இந்த நிகழ்ச்சி கேட்ட என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து நீங்களும் ரெயின்போ பொதுவாக இன்னொரு இரண்டு கொள்கைத்துடன் இன்னொரு அலையோடு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் வெளிப்படுது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே அந்த்வான்.

0: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரத்தை போலவே உலக அளவில் இந்தியா மீதான நம்பிக்கையும் வேகமாக வளர்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா மாநாட்டில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதை ஒட்டி பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள 1 மாத கால சேவா சங்கல்ப் இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் இன்று 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உங்கள் பிரதமரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாணவர்களிடையே உரையாற்றினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லி யஷோ பூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடக்கி வைத்தார். உலக அளவிலான செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையிலும் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனிதவளத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரம் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் நிலையில்

0: உலக அளவில் இந்தியாவின் மீதான நம்பிக்கையும் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்க விழாவில் பேசுகையில் கூறினார். சவாலான உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி விகிதம் எட்டியிருப்பதையும், உலக நாடுகளில் கடன் தீர்ப்பு திறன் குறித்த ஜப்பானிய ஏஜென்சியின் பட்டியலில் இந்தியா குறித்த மதிப்பீடு உயர்த்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு இந்தியரும் விக்சித் பாரத் இலக்கை நோக்கி உறுதியாக உழைத்து வரும் நிலையில் இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையும் விரைவாக விரிவடைந்து வருவதால் முதலீடுகள், புதுமையாக்கம் மற்றும் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமும் சர்வதேச செமிகண்டக்டர் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள செமிகான் இந்தியா மாநாட்டில் 50-க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 300 பன்னாட்டு நிறுவனங்கள், 600-க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதி குழுவினர் பங்கேற்றுள்ளனர். இந்த 3 நாள் மாநாட்டில் துறையின் முக்கிய போக்குகள் மற்றும் சவால்கள் குறித்த நிபுணர் உரைகள், விவாத அரங்குகள் மற்றும் சிந்தனை அரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செமிகான் இந்தியா கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கும், 12 மாநில அரசுகளுக்கும் மற்றும் ஸ்டார்ட் அப் துறையினருக்கும் பிரத்யேக அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. செமிகான் இந்தியா மாநாட்டின் தொடக்க விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: உலக அளவிலான செமிகண்டக்டர் நிறுவனங்களின் முதலீடுகளுக்கு ஏற்ற நாடாக இந்தியாவை மேம்படுத்த தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். தற்போது இந்தியாவில் தயாரிக்கப்படும் கணிப்பொறி சில்லுகள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கிடைக்க தொடங்கியிருப்பதையும், சூரத் மற்றும் மொஹாலியில் 2 செமிகண்டக்டர் நிறுவனங்கள் வர்த்தக ரீதியிலான உற்பத்தியை தொடங்கியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் முதல்கட்ட பணிகளுக்கு $8 பில்லியன் ஒதுக்கப்பட்ட நிலையில் 2 கட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் $13.5 பில்லியன் உயர்த்த பிரதமர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 12 சிப் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அடுத்த கட்டத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதையொட்டி பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 1 மாத கால சேவா சங்கல்ப் இயக்கத்தின் முதல் நாளான இன்று கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் புதுடெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் இரத்த தான முகாமை தொடக்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் விக்சித் பாரத் இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வருவதாகவும், நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். குஜராத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சொந்த ஊரான வாத் நகரில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் ஆகியோர் சேவா சங்கல்ப் இயக்கத்தை தொடக்கி வைத்தனர். வாத் நகர் முதல் வாரணாசி வரையிலான விழிப்புணர்வு பைக் பேரணி ஒன்றும் தொடக்கி வைக்கப்பட்டது. நாட்டிற்கே முதலிடம் என்பதற்கான எடுத்துக்காட்டாக பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வாழ்க்கை திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஊழல் குறித்த குற்றச்சாட்டு ஒன்று கூட இருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் இன்று 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 2023 பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடக்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 30 லட்சம் பயனாளிகள் பதிவு செய்யப்பட்டு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 18 விதமான பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நவீன கருவிகள், நிதி உதவிகள் மற்றும் சந்தை தொடர்புகள் வழங்கப்படுவதால் கைவினை கலைஞர்களின் உற்பத்தி திறனும், வருவாய் மற்றும் தொழில் முனைப்பு ஆற்றலும் மேம்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மணக்குள விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்தார். பின்னர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சேவா சங்கல்ப் இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் உங்கள் பிரதமரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் மாணவர்களுடன் துணைநிலை ஆளுநர் கலந்துரையாடினார். திரு நரேந்திர மோடி குஜராத் பிரதமராக இருந்தபோது தாம் அவருடன் நீண்டகாலம் பணிபுரிந்த அனுபவங்களை திரு கைலாஷ்நாதன் பகிர்ந்து கொண்டார். குஜராத்தில் கிராமப்புற மின்மயம், குடிநீர் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு உட்பட திரு நரேந்திரமோடி அமல்படுத்திய பல திட்டங்கள் பின்னர் தேசிய நிலைக்கு உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். சேவா சங்கல்ப் இயக்கம் தொடர்பான பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் போது பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாடு

0: செயல்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையினால் நாட்டின் தூய்மை நிலவரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: 2014 தொடங்கப்பட்ட ஸ்வச் பாரத் இயக்கம் நீண்டகாலமாக புறக்கணிக்கப்பட்ட துப்புரவு என்னும் பொது சுகாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான மக்கள் இயக்கமாகவே மேம்பட்டுள்ளது. 2014 அக்டோபர் 2 பிரதமர் திரு நரேந்திர மோடி துடைப்பத்தை தாமே கையில் எடுத்து தூய்மைக்கு வழிகாட்டியதை தொடர்ந்து பிரதமரால் நியமிக்கப்பட்ட புகழ்பெற்ற 9 பிரமுகர்கள் தலா வேறு 9 பேரை இந்த இயக்கத்தில் ஈடுபடுத்தினர். இதைத் தொடர்ந்து சங்கிலி தொடர் போல பலர் தூய்மை பணியில் தங்களை இணைத்துக் கொண்டதால் ஸ்வச் பாரத் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியது. ஸ்வச் பாரத் இயக்கத்தின் கீழ் 12 மேற்பட்ட வீடுகளில் கழிவறை கட்டப்பட்டுள்ளதால் இந்திய கிராமங்கள் திறந்த நிலை கழிப்பிடங்களே இல்லாத பகுதிகளாக மாறியுள்ளன. பெண்களின் கண்ணியமும் மேம்பட்டுள்ளது. கழிவறை விகிதம் அதிகமுள்ள மாவட்டங்களில் 5 உட்பட்ட குழந்தைகளின் சிசு மரண விகிதம் கணிசமாக குறைந்திருப்பதையும் ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. தூய்மையை பராமரிப்பதில் இந்திய நகரங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி ஒன்றை ஸ்வச் பாரத் இயக்கம் உருவாக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: இன்று தந்தை பெரியார் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் பிள்ளைத்தோட்டம் சந்திப்பில் உள்ள அன்னாரின் சிலைக்கு தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அரசு கொறடா திரு ஏ கே டி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன்குமார், திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக, அஇஅதிமுக, பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் ஆணையத்தின் பொது பார்வையாளர் திரு ஜி எஸ் பாண்டா இன்று அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களுடன் கூட்டம் ஒன்றை நடத்தினார். அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் அடிப்படையில் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் செலவின கட்டுப்பாட்டு நடைமுறைகளை முற்றிலுமாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பணம், மதுபானம் அல்லது பரிசுப் பொருட்களின் விநியோகம் இல்லாத முற்றிலும் நேர்மையான சுதந்திரமான தேர்தலாக தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் சர்க்கரை நோய் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பாக அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் ரோட்டரி சங்கத்தின் மகளிர் கிளைக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தைச் சேர்ந்த 4 சிறப்பு மருத்துவர்கள் குழு நாளை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் உயர்தர சிறப்பு மருத்துவ சேவைகளை மக்களுக்கு வழங்க உள்ளது. காரைக்கால் பகுதி மக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மாஹேயில் விடுதலைப் போராட்ட வீரர் ஐ கே குமரன் பிறந்தநாள் பல்வேறு இடங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. மாஹேயில் உள்ள ஐ கே குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஐ கே குமரன் புகழஞ்சலி கூட்டத்தை காந்தியவாதி கீழந்தூர் பத்மநாபன் தொடக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரத்தைப் போலவே உலக அளவில் இந்தியா மீதான நம்பிக்கையும் வேகமாக வளர்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா மாநாட்டில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 பூர்த்தி செய்வதையொட்டி பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள 1 கால சேவா சங்கல்ப் இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் இன்று 3 பூர்த்தி செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உங்கள் பிரதமரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாணவர்களிடையே உரையாற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: நேரம் 6:21. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்கவிருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770 அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாமல்லோ. வணக்கம்.
1: மாலை வந்தாலே மகிழ்ச்சி, காரணம் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. பாடல் கிடைத்த வாழ்க்கை ஏற்பட்டது இன்ப அதிர்ச்சி. பாடலை கேட்டவுடன் அடைந்தேன் முக மலர்ச்சி. நேயர்களின் எண்ணங்களை வண்ணங்களாக்க வளர்ந்து வந்து கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கிறது வானவில் பண்பலையின் இமாலய வளர்ச்சி. என்றும் அன்புடன் நெல்லிக்குப்பம் குடிதாங்கி சாவடி மாரியம்மன் கோயில் ரமேஷ் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நலம் சார். உங்க கவிதையை கேட்டு நான் ரொம்ப பூரிச்சிட்டேன்.
1: நன்றி மேடம்.
0: ஓகே சார், என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: அன்னைக்கிளி பறந்து.
0: ஓகே.
1: மச்சான பாத்தீங்களா?
0: ஓஹோ,
1: மலவாழ தோப்புக்குள்ள.
0: சூப்பர் சார், நீங்க கேட்ட பாடல் வருது.
1: நன்றி நன்றி மேடம்.
0: அழைப்புக்கு நன்றி சார். நேர்ல இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ணுங்க. 2271760 2271770 சாங் வருது, சூப்பரா கேட்கலாம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:28. மனமருமத நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. இப்போ தனக்கு பிடிச்ச பாடல் கேட்க நேயர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்கார், பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திரும்ப ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிற மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு சார். என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல்?
1: வைதை காத்திருந்தாளுங்க. பாடல் வந்து ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போல ஆடுதுங்க.
0: ஓஹோ, காத்தாடியத போய் கட்டுங்க. நன்றி சார். இப்போ நேர் கேட்ட பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேரம் 6:33. மனமருமதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்போ தனக்கு பிடிச்ச பாடலை கேட்கறதுக்கு நேயர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்க இருந்து?
1: திருவண்ணாமலை, தட்சிணாமூர்த்தி.
0: தட்சிணாமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு சார். என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: புதிய பறவை பாடல் இருந்து ஆஹா மெல்ல நடன ஒரு பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். மலர் அசைந்தால் மகரந்தம் உதிரும், எழில் மங்கை இவள் நடந்தால் என் மனம் பதறும். பூவில் இவள் பாதம் இந்த பூமி பட்டால் நோகும், பூவெனவே நானும் இவள் பாதம் தாங்க வேணும். பின்னல் எனும் இடை எழில் பின்னல் இடும் நடை, கண்ணின் ஒரு விடை நேராய் காண்பதற்கோ தடை. என் கவிதைக்கு உண்டோ நடை மேடம், நீங்கள்தான் சொல்ல வேண்டும் விடை.
0: நான் விடையெல்லாம் சொல்ல முடியாது சார், பாட்டு வேணா போறேன்.
1: சரி, நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி சார். நேர்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் கேட்கறதுக்கு கால் பண்ண வேண்டும். 2271760 2271770 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0413 சேர்த்து டயல் பண்ணுங்க. ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டிய ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 6:38 மனமிருந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. இப்போ நேயர் ஒருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் பாசத்துக்குரிய தோழிக்கு வணக்கம்.
0: வணக்கம். என்ன திரைப்படத்துல என்ன பாடல்?
1: மா கலையரசு கண்ணல்லா பாளையம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நலம் தாங்க நலமா. எங்கள் தொழில் உதவியாளர்கள்
0: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க சார்.
1: பொன் மாலையில் வேலையில் பூஞ்சோலையில் பெண்ணரசி ஏந்தி வருவது இதய தீபம். மலேசியா வாசேவன் பாடு இதுவரை கேட்காத ஒரு பாடலு. எமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கு நன்றி. இதுபோல கேட்காத அரிதான பாடலு கேட்பதில் எனக்கு ஒரு ரசனை.
0: நன்றி நன்றி சார். உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி
0: நன்றி சார். நேர்களே, இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. வெளியூர் நேயர் 0413 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. கால் பண்ணுங்கள். இப்போ ஒரு சூப்பரான சாங் வருது, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: நேரம் 6:44 மனமர்மதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. இப்போ ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, பேசலாமல்லோ? வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: நான் சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: திரைப்படத்துல என்ன பாடல் சார்?
1: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு சூர்யான் ஜோதிகா அவங்களோட காம்பினேஷன்ல புகைதாம் கேட்டுப்பார் இந்த திரைப்படம். இதுல இருந்து சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே, இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் அற்புதமா இருக்கும் மேம். அந்த சாங் குடுக்கறீங்களா?
0: நான் இப்ப பாட்டு போடுறேன், நீங்க கண்ண மூடிங்கன்னா பிக்சரைசேஷன் சூப்பரா வரும் பாருங்க.
1: எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் பாட்டு கேட்டு என்ஜாய்.
0: தேங்க்யூ சார்.
1: பை மேம்.
0: நேர்களே, இதே மாதிரி உங்களோட ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 வெளியூர் நேயர் 0413 என்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ சூப்பரான சாங் வருது, கேட்கலாம். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: அந்த கதையில இருந்து குழலோடும் கண்ணனுக்கு அந்த பாடல் மேடம்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: நன்றி
1: தேங்க்ஸ் ஃபார்
0: மேடம்
1: காலிங்
0: உங்களுக்கு.
1: சார். நேர்களே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கறதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. வெளியூர் நேயர் 0413 என்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். இப்போது அவர்கிட்ட சூப்பரான சாங் வருது, எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மனம் விரும்புதே. தனக்கு பிடிச்ச பாடலை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க டயல் பண்ணுங்க. நான் சொல்லி ஒரு நேயர் நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காரு, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
1: இளமங்கலம் ஆர் முருகன்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: நல்லா

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. FM Rainbow புதுவை 102.8.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லி யசோ பூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடக்கி வைத்தார். இந்திய பொருளாதாரம் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் நிலையில் உலக அளவில் இந்தியாவின் மீதான நம்பிக்கையும் அதிகரித்து வருவதாக விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதை ஒட்டி பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 1 மாத கால சேவா சங்கல்ப் இயக்கத்தின் முதல் நாளான இன்று கட்சித் தலைவர் திரு நிதின் நபீன் புதுடெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் இரத்த தான முகாமை தொடக்கி வைத்தார். குஜராத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சொந்த ஊரான வாத் நகரில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் ஆகியோர் சேவா சங்கல்ப் இயக்கத்தை தொடக்கி வைத்தனர். வாத் நகர் முதல் வாரணாசி வரையிலான விழிப்புணர்வு பைக் பேரணி ஒன்றும் தொடக்கி வைக்கப்பட்டது. இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மணக்குள விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்தார். பின்னர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உங்கள் பிரதமரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சேவா சங்கல்ப் இயக்கத்தையொட்டி ஏனாம் பகுதிக்கு உட்பட்ட 3ஆம் எண் தீவில் வனத்துறை சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் KR நாராயணன் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அலையாத்தி காடுகளை வளர்ப்பதற்கான மரக்கன்றுகளை நடும் பணிகளில் ஈடுபட்டனர். மாஹேயில் பந்தக்கல் ஆரம்ப சுகாதார மையத்தில் நடைபெற்ற தூய்மை பணிகளில் ஆயுர்வேத கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாஹேயில் பாரதிய மஸ்து சங்கம் சார்பில் விஸ்வகர்மா தின விழாவும் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பொது பார்வையாளர் திரு GS பாண்டா இன்று அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களுடன் கூட்டம் ஒன்றை நடத்தினார். தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் அடிப்படையில் பிரச்சாரத்தில் ஈடுபடவும் செலவின கட்டுப்பாட்டு நடைமுறைகளை முற்றிலுமாக பின்பற்றவும் அவர் அறிவுறுத்தினார்.

மாஹேயில் விடுதலை போராட்ட வீரர் ஐ கே குமரன் பிறந்த நாள் பல்வேறு இடங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. ஐ கே குமரன் புகழஞ்சலி கூட்டத்தை காந்தியவாதி கீழந்தூர் பத்மநாபன் தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30 மனமர்மத நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 2271770 என்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். அப்ப கால் பண்ணுங்க. 04133 என்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஒரு சூப்பரான சாங் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

0: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 7:11. மனம் மருமந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்போ ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: ஏழுமலை.
0: ஏழுமலை சார், சொல்லுங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? தாய் மீது சத்தியம் திரைப்படத்துல இருந்து.
3: நேரம் வந்தாச்சு.
0: சூப்பர், ஒரு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஓகே, உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றி. நேர்லே இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்க கூட சேர்ந்து நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271-7607, 2271-7700. வெளியூர் நேயர் 0413 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சின்னஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷிராக் தோஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கிராம மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாவட்டங்களில் இத்திட்டத்தின் செலவினங்களில் 60% ஊதியத்திற்கும் 40% கட்டுமான பொருட்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். ஹைதராபாத் போன்ற மாகாணங்களை இந்தியாவுடன் இணைப்பதில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஹைதராபாத் சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த நாளை கொண்டாடும் வகையில் தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். தேசத்தின் ஒற்றுமை என்பது மாகாணங்களை இணைப்பது மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையை வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஹைதராபாத்

0: காணத்தை இணைப்பதில் மத்திய பாதுகாப்பு படையினரின் பங்கை திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தெலங்கானா ஆளுநர் திரு சிவ்பிரதாப் சுக்லா, நாட்டின் சுதந்திரத்திற்கு 13 மாதங்களுக்கு பிறகு ஹைதராபாத் மாகாணம் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பேசுகையில், நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றை பேணி காப்பதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டு கால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் ஷிப்ரா ஆற்றின் படித்துறையில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டன. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கான பட்டய படிப்பு பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 6 மாத கால பட்டய படிப்பை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு இது கூடுதல் தகுதியாக அமையும் என்று கூறினார். தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகம் சார்பில் இந்த பட்டய படிப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த படிப்பில் சேர்வதற்கு தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகத்தின் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் திறன் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் கனிம வளங்களை வெட்டி எடுத்தல் தொடர்பான இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கியின் அறிக்கையை டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஜவுளி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 16% ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் இந்திய ஜவுளிகளுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதை அடுத்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பூட்டானுடன் இணைந்து இருநாட்டு யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பூட்டான் தலைநகர் திம்புவில் சர்வதேச யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டத்தை அந்நாட்டு பிரதமர் திரு ஷெரிங் டோப்கேவுடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு மக்களும் பயனடைவர் என்று கூறினார். வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள மாநில முன்னாள் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு டாமின் தங்கள் தச்சன்கரிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கோட்டயம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு கே வி ரஜனீஷ் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2003 முதல் 2007 வரையிலான காலகட்டத்தில் திரு டாமின் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 64 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேற்குவங்க மாநிலத்தில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நக்ஸலைட் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகியான ஆசிம் மண்டல் என்கிற ஆகாஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநில காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது புர்பா மெடினிபூர் மாவட்டத்திற்குட்பட்ட லாலத் பகுதியில் ஆசிம் மண்டல் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பழங்குடியினர் நலன் தொடர்பான லால்கர் போராட்டத்தில் தொடர்புடைய ஆசிம் மண்டலை பற்றி தகவல் அளிப்போருக்கு 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஆசிம் மண்டல் கைது குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்ஸலைட்டுகளை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகள் சர்வதேச

சட்டங்களை மீறுவதாக ஐநா பொதுச்செயலாளர் திரு அந்தோனியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார். ஐநாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 15 உறுப்பு நாடுகள் கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலை மாற்றி அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாறிவரும் சர்வதேச சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வருவது அவசியம் என்று திரு அந்தோனியோ குட்டரஸ் வலியுறுத்தினார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த அமைப்புக்கான விசா கட்டுப்பாடுகளை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பிரச்சினையை சர்வதேச நீதிமன்றத்தில் எழுப்பியதாக இந்த அமைப்பு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தடை காரணமாக பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். கீவ் நகரின் 10 இடங்களில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 33 கட்டிடங்கள் சேதமடைந்தன. யுக்ரைனின் எரிசக்தி, தொழில், போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோஹான் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4 என்ற செட் கணக்கில் பிரணவ் கார்த்திக்கை வென்றார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நெய்க்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. அஸ்தானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்த் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 7:26. மனம் பெருமித நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்போ ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்கார், அவர்கிட்ட பேசிடலாமல்லோ. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார். யார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: புதுச்சேரி கொம்பாக்கம், சாம்பசிவம்.
3: சாம்பசிவம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா?
4: நீங்கள் இங்கு நலம், நான் அங்கு நலமா?
3: நலம் நலம். என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
4: காசேதான் கடவுளடா அந்த படத்துல இருந்து இன்று இந்த மயக்கம்.
3: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் கேட்டு முடிச்சுட்டு மயக்கம் போயிடுச்சான்னு பாருங்க.
4: சரி, ஓகே.
3: நன்றி, நன்றி சார். நீட்லே இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770. வெளியூர் நேயர் 0413 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டே ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. நேரம் 7:35. மனமருமந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்ப ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: முன்னேறு வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: வணக்கம் சார். என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் இளமை காலங்கள்.
0: ஓகே,
1: பாடல் தோகா, பாட வந்த தோகானம், அந்த பாடல் வரிகள் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார்.
1: மிக்க நன்றி மேடம்.
0: நேர்ல இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770. வெளியூர் நேயர் 0413 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டிய ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேருவீதி, புதுச்சேரி. விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேரம் 7:40. மனமிருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.8. இப்ப ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்கார், பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜி அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். ஆக, என்ன ஒரு தெளிவு!
2: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்தில இருந்து சாகுல் அமிர்தராஜா பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் சூப்பரா இருக்கேன், உங்களை மாதிரி நல்லா இருக்கிறேன்.
0: தேங்க்யூ, கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
2: எனக்கு ஒரு அழகான பாடல், ரோஜா கூட்டம் படத்திலிருந்து முத்துகளே முத்துகளே என்ற ஒரு இனிய பாடலை வழங்கும்படி
0: அன்பு. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271 7760 வெளியூர் நேய 04 13 சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப முட்டுகளே முட்டுகளே சூப்பரான சாங் வருது, கேட்கலாம்.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:47 மனமருமத நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு.

0: பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஆண்டையார்பட்டிலிருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேன்.
0: கல்யாணம் சுந்தரன் சார், என்ன பாடல் வேணும் சார்?
1: எங்கள் தங்கம் பாட்டல்,
0: ஓகே சார்.
1: நான் அளவோடு ரசிப்பவன்.
0: அந்த பாடல் உங்களுக்காக வருது. டயல் பண்ணமைக்கு நன்றி சார்.
1: நன்றி சார். நன்றிம்மா.
0: நேர்லே

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள் ராம் தங்கநகை மாளிகை, நேர்வீதி, புதுச்சேரி. நேரம் 7:51. மனமருமத நிகழ்ச்சி கேட்டு எஃப்எம் ரெயின்போ 102.8 இப்ப ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாமல்லோ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து? எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
2: அலைபாயுதே பாட்டு வந்து சிநேகிதனே பாட்டு.
0: ஓகே சார், சூப்பரான சாங் வருது கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக வருது கேட்டீங்க சார். பண்ணுங்க.
2: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நேர்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770. மறந்துடாதீங்க 0413 சேர்த்து டயல் பண்ணணும்.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: 20th துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
3: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
2: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேருவீதி, புதுச்சேரி.
0: நேரம் 7:57. மனம் விரும்புதை நிகழ்ச்சி கிட்டத்தட்ட முடிவுக்கே வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுவரை பாட்டு கேட்டு உங்களோட பாட்டை நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு டயல் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றி. டயல் பண்ணி யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்கலையோ அவங்களாம் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. நாளை காலை நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் வந்து உங்களோட பாட்டெல்லாம் வந்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்குது எஃப்எம் ரெயின்போ 102.8. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லி யசோபூமியில் 5th

0: செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடக்கி வைத்தார். இந்திய பொருளாதாரம் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் நிலையில் உலக அளவில் இந்தியாவின் மீதான நம்பிக்கையும் அதிகரித்து வருவதாக விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். ஜி ராம்ஜி திட்டம் மூலம் முன்னேறிய இந்தியாவிற்கான முன்னேறிய கிராமங்களை உருவாக்குதல் என்பது குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய பயிலரங்கை மத்திய ஊரக மற்றும் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடக்கி வைத்தார். விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்திற்கான நிதி வசதிகள் என்பது குறித்து மத்திய நிதி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இரண்டு நாள் மாநாடு புதுடெல்லியில் நாளை தொடங்குகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் மாநில நிதி அமைச்சர்கள் மற்றும் நிதித்துறை செயலர்களும் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். தனிநபர்கள் தங்களின் நண்பர்களுக்கோ அல்லது வியாபாரிகளுக்கோ யுபிஐ மூலமாக பணம் வழங்க கட்டணம் இல்லாத நிலை தொடரும் என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மாதம் 1,00,000 ரூபாய் வரை யுபிஐ மூலமாக பணம் பெறும் வியாபாரிகளுக்கும் கட்டணம் இராது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் ஜவுளித்துறை ஏற்றுமதி கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 29,700 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 16.1% அதிகமாகும் என மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 76வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மணக்குள விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்தார். பின்னர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உங்கள் பிரதமரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடினார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பொது பார்வையாளர் திரு ஜி எஸ் பாண்டா இன்று அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களுடன் கூட்டம் ஒன்றை நடத்தினார். தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் அடிப்படையில் பிரச்சாரத்தில் ஈடுபடவும் செலவின கட்டுப்பாட்டு நடைமுறைகளை முற்றிலுமாக பின்பற்றவும் அவர் அறிவுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேர்களினி ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டின் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு சியர் ஃபார் பாரத் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியை டெல்லி

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
4: கனவே வண்ணம் திரழுது, நினைவே கண்கள் இருளுது, நனவே
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி. காலையிலிருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஞ்சு ஓஞ்சி சாப்பிட்டு நிதானமாக உட்கார இந்த இரவில், இந்த இரவு முழுவதும் உங்கள் இரவை இனிமையாக்கிறதுக்கான நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம் வந்தாச்சு. தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில முதலாவது வரும் பாடல் குங்கும சுமிழ் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:22. நிலவு தூங்கும் நேரத்தில் தேன் சிந்ததேவான நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் கல்யாண தேன் நிலா.

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:32. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் ஆகாய கங்கை.

0: ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டிய ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. நேரம் 9:38. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் காதலின் தீபம் ஒன்று.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேரம் 9:43. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல், பாடு நிலாவே. நீ போகும் பாதை என் பூங்காவனம், நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம். பாடல் வருது கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

குழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். பாண்டியராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள். ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. நேரம் 9:55. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் என்ன பாட்டு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலாக லிரிக்ஸ் சொல்றேன், கண்டுபிடிங்க பார்ப்போம். அசைந்து இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புதுஸ்வரம்தான், கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாய் வரும் பாடல் அம்மன் கோயில் கிழக்காலேயே திரைப்படத்திலிருந்து.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: ஏய், இங்க நான் தான் கிங்.
5: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
6: நேரம் 10:02. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் பகலில் ஓர் இரவு திரைப்படத்திலிருந்து.

0: ஏய் மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க வணக்கம் மக்களே.

நேரம் 10:07 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM Rainbow புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

நேரம் 10:13, தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அழகாய் அடுக்கடுக்காய் இதமான பாடல்கள் இரவில்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாடசொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நேரம் 10:18 தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: ஒன்பது மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு பத்து மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடம பேசுங்க நடம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நடம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, பத்து மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா பத்து மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில பத்து மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: நேரம் 10:25. தேன் சிந்த தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல், என் மன்னவன் உன் காதலன் இணை பார்த்ததும் ஓர் ஆயிரம் கதை சொல்கிறான். சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து என் கண்மணி பாடல் வருகிறது.

நேரம் 10:30. தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமா.
6: நேரம் 10:36. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் சலங்கையொலி திரைப்படத்திலிருந்து.

0: சித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதியே.

நேரம் 10:41 5 தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 அழகான பாடல்கள் இதமாய் இரவில்.

0: எனக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: யோகிட்டே நடிச்சு காட்டியாக்கு
6: தைரியம் இருந்தா என்ன சொல்ற?
7: பெருமாள் சத்தியம்,
6: அந்த ஆஞ்சி கொலையும்
7: என்ன தப்பு
6: பண்ணதே நான்
7: தான். வெளியில போக விடுற,
6: வெளியே போக விடுற.
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ.
10: நேரம் 10:47, தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க 102.8 எஃப்எம் ரெயின்போவில். அழகாய் அழுக்கடுக்காய் பாடல்கள்.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

நேரம் 10:52. தேன் சிந்ததேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து.

0: வலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 10:58 தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். வேற ஒரு நாள் வேற ஒரு நிகழ்ச்சியில இசையோட வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இப்போதைக்கு இரவு வணக்கம் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரெயின்போ 102.8. மனது இதமாயிருக்கும் இரவு கிட்டத்தட்ட 11 வந்தாச்சு. இதுக்கு மேலே முடிச்சிட்டு இருந்தா சரியாவா இருக்கும். யோசிங்க, தூங்குங்க, நாளைக்கு சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உணவும் உணர்வும் வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 வழங்குபவர் முனைவர் எஸ். ஷாகுல் அமீத் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ ஸ்டெராய்ட் கிருமிகள் உடனடி நிவாரணம் பின்னால் பிரச்சனையா விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே பாரதி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. தமிழ் எழுத்துக்களும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி. ரேவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிர்மலா அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 7:57 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். எட்டு மணி முதல் 8:30 வரை ஜப்பானில் நடைபெறும் 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முன்னோட்டம் டெல்லி அஞ்சல். 8:30 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரையில் தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலி எஃப் எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:00 7:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:15 2 9 11 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி.
2: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today positioned India as globally reliable semiconductor manufacturing hub amid weaponization of supply chains. He said, "The world is looking